0: A dream holiday has ended in unimaginable heartbreak for families across India. The sightseeing boat tragedy of Vietnam's Phu Quoc Island has left homes in grief, with Tamil Nadu losing 10 people, Kerala 2 and Andhra Pradesh 3. In town after town, families are struggling to come to terms with the devastating loss. Many say that their loved ones had set out on a joyful vacation, never imagining it would become their final journey. Relatives overcome with grief are appealing for every possible government assistance, from the swift recovery of the victims' mortal remains to support for the bereaved families. While several survivors have begun returning to India after treatment, one injured Indian continues to receive medical care in Vietnam. For the affected families, what was meant to be a trip filled with memories has now become a tragedy that will leave an enduring void.
1: புதன்கள் மணிக்கு காலையில் இங்கிருந்து வியட்நாமுக்கு போறேன்ட்டு லாவா கம்பெனிலேருந்து அவர் மூணு மாவட்டத்துக்கு திருச்சி, பெரம்பலூர், புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு இன்சார்ஜினால டார்கெட் பிடிச்சதுனால கூட்டிகிட்டு போனாங்க. இன்னைக்கு காலையில் 7:30 கூட என் பொண்ணுக்கிட்ட பேசிட்டு தான் என் பொண்ணு வீட்டுக்கு போச்சு. 3:30 தான் சார் எங்களுக்கு தெரியும், நாங்கள் படுற கஷ்டத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கலே எங்களால் பேச முடியல சார், என்னால் பேச முடியல சார், ரெண்டு பையன் ஏதோ மட்டும்தான் சார்.
2: ஏற்பாடு பண்ணி அதுக்கு தனியா இன்சார்ஜ் இருக்காங்களாம்ல, அந்த மினிஸ்டர் மூலமா சொல்லி ஏற்பாடு பண்ணிட்டு சொல்லி எங்களுக்கு வேற யாருமே இல்ல சார், நாங்க மட்டும்தான், என்ன பண்ணல ஏது பண்ணல
1: பேசினாங்க. அதுக்கப்புறம் வியட்நாம் போய் டெய்லி பேசிட்டு தான் இருந்தாங்க 4-5 நாளா. இன்னைக்கு காலையில 7:30 ஸ்கூலுக்கு ஒய்ஃப் வந்து டீச்சரு, ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னால கூட பேசிட்டு தான் போனாப்புல. எங்களுக்கு இப்போ ஒரு 3:30 to 4 o'clock தான் எங்களுக்கே தெரியும் சார், திங்கட்கிழமை காலையில் இங்கே வந்துடுவேன்னு சொல்லிட்டு போனவங்க. அப்படியே ஃபோட்டோ நாங்கள் பார்த்தோம், ஃபோட்டோ பார்த்தோம் தான் எங்களுக்கு ஒன்றுமே புரியல.
3: லாவாலேருந்து இது மாதிரி 3 months டார்கெட் கம்ப்ளீட் பண்ணதுனால ரெண்டு டிஸ்ட்ரிபியூட்ரு, திருச்சியிலேருந்து 2 distributors, ஒரு ஏஎஸ்எம், அதில் செல்மோர் மார்க்கெட்டிங் ஏஎஸ்பி, இன்னும் ஏஎஸ்எம் பேர் வந்து அழகராஜ், மூணு பேரும் மொத்தம் 150 பேர் பக்கம் போனாங்க டூரு. அதில் போட்டு கமுந்து திருச்சியிலேருந்து மட்டும் 3 பேர் இறந்துருக்காங்க, அதில் அழகராஜ் ஒன்று, 2 distributors.
4: நீங்கள் எப்போ பேசுவீங்க அவர்கிட்ட, உங்களுக்கு கூட வேலை பார்க்குறாரா?
3: அவர் கீழே டிஎஸ்சியாக நான் வேலை பார்க்கணும். ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் காஞ்சிபுரம், ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் திருச்சி. அவர் பேர் ஷேக், அவர் பேர் தெரில, திருச்சியில் இருக்க ஒரு பேர், இவர் பேர் பாலாஜி நடேசன்.
5: இந்திய தூதரகம் தகவல் தெரிவிச்சாங்க, இந்திய தூதரகம் அனைத்து வேலைகளும் பார்த்துட்டு இருக்காங்க, இன்னைக்கு நாளைக்கும் பாடி

0: You know, we collapsed three persons, and one person is in ICU. Close to about 33 people were traveling from Andhra Pradesh, and my minister, Sri Nara Lokesh Garu, immediately responded and spoken to the Ministry of External Affairs, and from there they have to have spoken to the embassy in India, and they also spoken to the Vietnam government. Very spontaneously, the government responded, and they have sent the rescue teams to the spot, and they also made sure that the Indian community who were there in the incident were safeguarded and taken proper care.
1: The Ministry of External Affairs can very politely, respectfully suggest to Vietnam to improve its mechanisms for weather safety, information, communication, regulation of boats, whatever it be, in as polite a way as we can, because that's good for Vietnam. In fact, they themselves would be setting up a commission of inquiry to see why it happens, because such instances will spoil the future of tourism in Vietnam.
2: Back home, the families are mourning the loss of their loved ones, 15 of them who got killed in that tragic boat accident off Vietnam's Phu Quoc Island. As news of the disaster reached home, grieving families have expressed shock and sorrow, with many still even struggling to come to terms with the sudden loss that they are having to bear now. Because at the end of the day, their loved ones had just gone for a trip. And the Indian Embassy in Vietnam is also coordinating with the authorities to bring the bodies back and provide support to the affected families at the same time, listening to some of their voices.
3: புதன்கிழமை மணிக்கு காலையில் இங்கிருந்து வியட்நாமுக்கு போறேன்ட்டு லாவா கம்பெனிலேருந்து அவர் மூணு மாவட்டத்துக்கு திருச்சி பெரம்பலூர் புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு இன்சார்ஜினால டார்கெட் பிடிச்சதுனால கூட்டிகிட்டு போனாங்க. இன்னைக்கு காலையில் ஏழை முக்கள் கூட என் பொண்ணு கூட பேசிட்டு தான் என் பொண்ணு வீட்டுக்கு போச்சு. மூன்றரை மணிக்கு தான் சார் எங்களுக்கு தெரியும். நாங்கள் படுற கஷ்டத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கலே எங்களால்
4: உடல் கொண்டு வர பேசினாங்க.
3: அரணித்துறை அமைச்சர் ரமேஷ் பேசினார் சார், பேசினாங்க, ஏற்பாடு பண்ணி அதுக்கு தனியா இன்சார்ஜ் இருக்காங்க நம்மள அந்த மினிஸ்டர் மூலமா சொல்லி ஏற்பாடு பண்ணிருக்காங்க. எங்களுக்கு வேற யாருமே இல்ல சார், நாங்க மட்டும்தான். என்ன பண்ணல ஏது பண்ணல
5: இந்திய தூதரகம் தகவல் தெரிவிச்சாங்க. இந்திய தூதரகம் அனைத்து வேலைகளும் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு காலைக்குள் பாடி நாளைக்கு எத்தனை மணிக்கு வருங்கிறத காலைக்குள்ள 8 மணிக்கு தெரியப்படுத்துவாங்க.
6: லாவால இருந்து இது மாதிரி 3 மந்த் டார்கெட் கம்ப்ளீட் பண்ணதுனால ரெண்டு டிஸ்ட்ரிபியூட்டரு, திருச்சியில இருந்து ரெண்டு டிஸ்ட்ரிபியூட்டரு, ஒரு ஏஎஸ்எம், அதுல செல்மோர் மார்க்கெட்டிங் ஏஎஸ்பி, இன்னும் ஏஎஸ்எம் பேர் வந்து அழகராஜ், மூணு பேரும் மொத்தம் 150 பேர் பக்கம் போனாங்க டூரு. அதுல போட்டு கமுந்து திருச்சியில இருந்து மட்டும் 3 பேர் இறந்துருக்காங்க. அதுல அழகராஜ் ஒன்று, ரெண்டு டிஸ்ட்ரிபியூட்டர்.
7: நீங்க எப்ப பேசுவீங்க அவர்கிட்ட? உங்களுக்கு அவர் கூட வேலை பாக்குறாரா?
6: அவரு கீழே டிஎஸ்சியா நான் வேலை பார்க்கணும். ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் காஞ்சிபுரம், ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் திருச்சி. அவர் பேரு ஷேக், அவர் பேர் தெரியல, திருச்சியில் இருக்க பேர். இவர் பேர் பாலாஜி நடேசன்.
8: அதுக்கப்புறம் வியட்நாம் போய் டெய்லி பேசிட்டு தான் இருந்தாங்க 4-5 நாளாக. இன்னைக்கு காலையில் 7:30 ஸ்கூலுக்கு, அவர் ஒய்ஃப் வந்து டீச்சரு, ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னால் கூட பேசிட்டு தான் போனாப்புல. எங்களுக்கு இப்போ ஒரு 3:30 4 மணிக்கு தான் எங்களுக்கு தெரியும் சார். திங்கட்கிழமை காலையில் இங்கே வந்துடுவேன்னு சொல்லிட்டு போனவங்க. அப்படியே ஃபோட்டோ நாங்கள் பார்த்தோம், ஃபோட்டோ பார்த்தோம் தான் எங்களுக்கு ஒன்றுமே புரியல.
9: கிஷோர் ஃபேமிலி லாஸ்ட் இஸ் வைஃப், who is the role model at Machilipatnam. She was participated in all the temple events at Machilipatnam. She is the good lady at Machilipatnam. And the death of the Srinivas is not only lost to his family, but also lost to the Machilipatnam. We request the government to take immediate steps to shift the body from Vietnam to Machilipatnam and to take care of the health of Mr. Kishore.
2: Now, the mortal remains of those 15 Indian nationals who tragically passed away in yesterday's boat accident are being transported to the Ho Chi Minh city and will reach there by this evening, is what we are learning now. After completion of all the formalities at the Ho Chi Minh city,

0: லேட் ஆயிடுச்சு வராதிங்க அப்படின்ட்டு. ஸோ வி ஹேட் நோ சாய்ஸ், போலீஸ் சொன்னால் நம்ம அதை ஒபே பண்ணி தானே ஆகணும். அதே மாதிரி நாமக்கல் அந்த மீட்டிங் முடிச்சுட்டு கரூர் வரும்போது அந்த கரூர் போலீஸ் எங்களை அலர்ட் பண்ணியிருக்கலாம்ல. எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்கு, கண்ட்ரோல் பண்ண முடியல, வராதிங்க. அண்ட் போலீஸ் நினைச்சா அவங்க அந்த மீட்டிங்கே கேன்சல் பண்ணலாம். தே ஹாவ் ஆல் த ரைட்ஸ் டு கேன்சல் த மீட்டிங். எங்ககிட்ட கேட்கணும்லாம் ஒன்றும் அவசியமே கிடையாது. ஆனால் அதையெல்லாம் எதுவுமே செய்யாமல் அந்த ஹைவேலிருந்து அந்த ஸ்பாட்டுக்கு போலீஸே எங்களை உள்ளே கூட்டிகிட்டு வந்து விட்டு அந்த நாடகலாம் இருக்கு பாருங்க. பேசும்போது தேங்க்ஸ்லாம் சொன்னேன் அவங்களுக்கு. எனக்கு தெரியாது இப்படி ஒரு நாடகம் நடக்கும். இதுக்கெல்லாம் யார் காரணம், இதெல்லாம் யார் சொல்லி செஞ்சது, இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்து அந்த பிரஷர் போடுறது யார்?
1: Now, Pramod Madhav joins us on the broadcast with all the details of this particular case. Now, Pramod, a very good afternoon to you. Let's understand one thing. What is it that the DMK has pointed out from that speech, asking the CBI to take cognizance when they have alleged that there is witness tampering and there is witness that's being foiled with and evidence that's being tampered with at this given point? Because these are big allegations to be made into the probe that is still underway into that Karur tragedy.
2: Well, good afternoon, Shreya. The important aspect here is that, like, this is about the Chief Minister's speech at Karur, and almost all the we could completely see that the speech was nothing but a kind of a blame game, where he was very clearly stating that whatever happened over there, even though the investigation is still open, is because of the former regime. You know, starting with the police that had taken him over there. He said that he believed the police, but he did not know it was a drama. And then he questioned, was there any kind of pressure over it? And so this is a way. This is what DMK has taken offense of, very clearly stating that this is nothing but a way of trying to influence the possible influence of the way the investigation is moving forward. And that's why R.S. Badi, the Organization Secretary of DMK, has written a letter stating that the Chief Minister's speech must be investigated, along with making sure that the accused in this particular case, they are also restrained from any kind of, you know, either influencing or tampering with the evidence or the witnesses, Shreya.
1: Right, Pramod. So these are big allegations being made by the DMK at this point of time over that very speech. Thank you, Pramod, for bringing us those details. The fight between DMK and TVK definitely does continue. War of words with different flashpoints, the latest one being the Karur speech that's been made by the Chief Minister, C. Joseph Vijay. On that note, there's another political story that comes to highlight from Tamil Nadu at this point. Tamil Nadu Congress Chief Manikam Tagore backed VCK President Thol Thirumavalavan remarks on DMK and TVK coming together at the national level to jointly take on the BJP. Manikam Tagore added that he and his remarks are far-sighted and should not be viewed through the lens of contemporary politics or the politics of MLAs in the state assembly. Tagore has compared such an arrangement to the Congress left understanding at the national level, describing it as the Kerala model. In Kerala, Congress and CPM contest against each other, but at the national level, they are united in their opposition to the BJP. Earlier, the VCK has called for the two parties to come together at the national level under the India bloc, despite being rivals in Tamil Nadu. VCK Chief Thol Thirumavalavan said that while the DMK and the TVK may be political opponents in the state, they should unite nationally to strengthen the India bloc and take on the BJP.
3: அவர் அவர் சொல்ற பாரசியல் என்பது புரிந்து கொள்ள வேணும். இது இன்னைக்கு நடக்கிற கண்டெம்பரரி பாலிடிக்ஸோட மட்டும் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கக்கூடாது. சட்டமன்றத்தில் இருக்க எம்எல்ஏக்களுடைய விஷயத்தை மட்டும் கனெக்ட் பண்ணி பார்க்கக்கூடாது. திரும்ப அவருக்கு சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் தேசிய அளவில் பாஜகவை எதிர்க்கணும், எதிர்க்கிறது இப்போ கேரளா மாடல் மாதிரி. கேரளாவில் எப்படி வந்து கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் நேர் எதிராக இருக்கணுமோ, ஆனால் நாங்கள் வந்து பாஜக எதிர்ப்பில் ஒற்றுமையாக இருக்கோம். அந்த நிலையை அண்ணன் திரும்ப அவர்கள் சொல்லி சொன்னார். அது மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு நிலை உருவாகணும், அதற்கு இரண்டு கட்சிகளும் தயாராகணும் அப்படிங்கிறாங்க. பர்சனலாக இங்கே வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள டிஃபரன்சஸை வந்து அவர் கம்மி பண்ணி ரெண்டு பேரும் சேர்ந்து நிற்கணும்னு அந்த வார்த்தை சொல்லலாம்.
1: So on that note, listen to what the VCK Chief Thol had said earlier with regards to this entire matter.

0: It was supposed to be a joyful island tour. But the Vietnam holiday turned into a horror story. A tourist speedboat carrying 32 Indian tourists and 4 crew members suddenly capsized off Vietnam's southern island of Phu Quoc on Saturday. Local boats and rescue teams rushed to the scene. 21 people were pulled out alive. But at least 15 Indian tourists died in the tragic accident. 10 of the deceased Indians were from Tamil Nadu, 3 were tourists from Andhra Pradesh and 2 from Kerala. Strong winds and rough waves are believed to have caused the very accident. As news of the disaster reached home, grieving families have expressed shock and sorrow, with many still struggling to come to terms with the sudden loss.
1: லாவாலேருந்து இது மாதிரி 3 மந்த் டார்கெட் கம்ப்ளீட் பண்ணதுனால 2 டிஸ்ட்ரிபியூட்டரு திருச்சியிலேருந்து 2 டிஸ்ட்ரிபியூட்டரு 1 ASM அதில் செல்மோர் மார்க்கெட்டிங் ASP இன்னும் ASM பேர் வந்து அழகராஜ். 3 பேரும் மொத்தம் 150 பேர் பக்கம் போனாங்க டூரு. அதில் போட்டு கமுந்து திருச்சியிலேருந்து மட்டும் 3 பேர் இறந்துருக்காங்க. அதில் அழகராஜ் ஒன்று, 2 டிஸ்ட்ரிபியூட்டர்.
2: நீங்கள் எப்போ பேசுவீங்க அவர்கிட்ட? உங்களுக்கு கூட வேலை பார்க்குறாரா?
1: அவர் கீழே டிஎஸ்சியாக நான் வேலை பார்க்குறேன்.
0: The Indian Embassy in Vietnam is coordinating with authorities to bring the bodies back and provide support to the affected families.
3: Definitely all efforts would be made and our condolences are with the families of the bereaved families. I'll personally speak with the MEA and they will make all efforts on this.
0: The tragedy has left a trail of sorrow across India. But the tragic incident has raised serious questions about safety standards for tourist boats at popular tourist destinations worldwide. Bureau Report, India Today.

0: It was supposed to be a joyful island tour. But the Vietnam holiday turned into a horror story. A tourist speedboat carrying 32 Indian tourists and 4 crew members suddenly capsized off Vietnam's southern island of Phu Quoc on Saturday. Local boats and rescue teams rushed to the scene. 21 people were pulled out alive. But at least 15 Indian tourists died in the tragic accident. 10 of the deceased Indians were from Tamil Nadu, 3 were tourists from Andhra Pradesh and 2 from Kerala. Strong winds and rough waves are believed to have caused the very accident. As news of the disaster reached home, grieving families have expressed shock and sorrow, with many still struggling to come to terms with the sudden loss.
1: பதினாலு மணிக்கு அழைவிங்கிருந்து வியட்நாமுக்கு போறேன்ட்டு லாவா கம்பெனிலேருந்து அவர் 3 மாவட்டத்துக்கு திருச்சி பெரம்பலூர் புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு இன்சார்ஜினால டார்கெட் பிடிச்சதுனால கூட்டிகிட்டு போனாங்க. இன்னைக்கு காலையில் 7:30 கூட என் பொண்ணு கூட பேசிட்டு தான் என் பொண்ணு வீட்டுக்கு போச்சு. 3:30 மணிக்கு தான் சார் எங்களுக்கு நாங்கள் படுற கஷ்டத்தை பார்த்து

0: ஏன் ரசிக்கலே எங்களால
1: புதிய தூதர் சொல்லிருக்கேன் புதிய தூதர்

0: this Tamil Nadu pot boiler then pan out? Here's a special report on the same. Take a look.
1: The political battle over the Karur stampede tragedy has escalated, with the DMK writing to the CBI seeking a probe into Chief Minister Vijay's recent Karur speech. While asking CBI to take cognizance of Vijay's speech, DMK warned that Vijay is trying to tamper with evidence and influence witnesses. DMK's move comes days after Vijay's high-profile visit and speech in Karur on July 10th. In a blistering speech, Vijay had labelled DMK as the vending machine of corruption and blamed the then Stalin government and his police force for the killer stampede.
2: நிறைய வலிகள் காயங்கள் எல்லாத்தையும் தாண்டி தான் வந்திருக்கிறோம். ஆனா எல்லாத்தையும் விட ரொம்ப ஜாஸ்தியான அந்த வலியும் அந்த காயமும் எனக்கு வந்து அந்த கரூர் சம்பவம் தான். அரியலூர்ல அந்த மீட்டிங் முடிச்சுட்டு பெரம்பலூர் போறதுக்கு முன்னாடி அந்த பெரம்பலூர் போலீஸ் வந்து எங்களை அலர்ட் பண்ணாங்க. எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்கு, கண்ட்ரோல் பண்ண முடியல, வராதிங்க. அண்ட் போலீஸ் நினைச்சா அவங்க அந்த மீட்டிங்கே கேன்சல் பண்ணலாம். தே ஹாவ் ஆல் த ரைட்ஸ் டு கேன்சல் த மீட்டிங். எங்ககிட்ட கேட்கணும்லாம் ஒன்றும் அவசியமே கிடையாது. ஆனால் அதையெல்லாம் எதுவுமே செய்யாமல் அந்த ஹைவேலிருந்து அந்த ஸ்பாட்டுக்கு போலீஸே எங்களை உள்ளே கூட்டிட்டு வந்து விட்டு அந்த நாடகலாம் இருக்கு பாருங்க.
1: DMK's letter to CBI is part of a broader legal push to corner Tamil Nadu Chief Minister Vijay. The party earlier moved the Supreme Court seeking restrictions on Vijay's Karur visit, but the apex court had declined DMK's request. Meanwhile, in a striking political subplot, the Congress appears to be working to ease tensions between its old ally DMK and the ruling TVK. Tamil Nadu Congress Chief Manikam Tagore has backed VCK President's call for DMK and TVK to set aside state-level rivalry and unite against the BJP.
3: அண்ணன் திருமா அவருடைய பார்வை என்பது தொலைநோக்கு பார்வை. அவர் சொல்ற பாரசியல் என்பது புரிந்து கொள்ள வேணும். இது இன்னைக்கு நடக்கிற கண்டெம்பரரி பாலிடிக்ஸோட மட்டும் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கக்கூடாது. சட்டமன்றத்தில் இருக்க எம்எல்ஏக்களுடைய விஷயத்தை மட்டும் கனெக்ட் பண்ணி பார்க்கக்கூடாது.
4: இந்தியா பிளாக் எப்படி வலுவாயிருக்கும் இந்த கேள்வியை நாங்கள் எழுப்பினேன். ஏன்னா அந்த இடத்துல எனக்கு என்னுடைய பார்வை நேஷனல் பர்ஸ்பெக்டிவ், ஒரு தேசிய அளவிலான பார்வையிலிருந்து நான் அந்த கருத்தை சொல்றேன். ஏன் தனிப்பட்ட முறையை நாங்கள் என்னுடைய பாதிப்பை நாங்கள் மனசில் வச்சுக்கல.
1: Tagore's comments signal Congress's bid to unite his former ally and its current partner in Chennai. But is that too much to ask for, given the animosity between DMK and TVK? With Pramod Madhav in Chennai, Bureau Report, India Today.
0: Now, Tamil Nadu Chief Minister C. Joseph Vijay is making headlines, and that's more than just a signature. During the groundbreaking ceremony of a new 850 crore rupees footwear manufacturing plant in Karur, Vijay autographed the first sneaker produced at the facility, sparking a viral moment online. But it's not just about the signature that we're speaking. Beyond that buzz, the project signals a major industrial push in the state. The factory will manufacture Adidas footwear, generate thousands of jobs, and reflect the Chief Minister's focus on bringing more investments in industries to Tamil Nadu's backward regions.

0: On that note, viewers, we're now taking you back to Tamil Nadu itself, but back to the political grounds and what's happening there. It's former Tamil Nadu BJP President K. Annamalai who's outlined the roadmap for his newly launched movement, We the Leaders, asserting that religion is outside the scope of this organization and reiterating that it would eventually evolve into a political party. Speaking at the Drug-Free Pollachi Awareness Conference organized by the movement in Pollachi, Annamalai said the initiative would be focusing on governance and public responsibility rather than religion. This is what we're learning at this given point of time. Let's even listen in to what Annamalai has said.
1: இன்னைக்கு நான் அறுதி எட்டு தெளிவாக உங்களுக்கு நான் கோடிட்டு இந்த அமைப்பினுடைய ஒரு தன்னாளவராக நான் சொல்லுகின்றேன். மதம் என்பது இந்த அமைப்புக்கு வெளிய, சாதி என்பது இந்த அமைப்புக்கு வெளிய. ரைட் ஹேண்டு லெப்ட் ஹேண்டு இந்த சாதி மதத்தை வைத்து இத்தனை காலம் அரசியல் செய்து அரசியல் செய்து பட்டது போது உங்கள் மதம் உங்களுக்கு பெரிது, என் மதம் எனக்கு பெரிது. அதை வீட்டிலே பூட்டிவிட்டு வெளியே வரும் பொழுது அனைவருக்கும் பொதுவான சமமான ஒரு தமிழனாக, ஒரு இந்தியனாக, ஒரு மனிதனாக நம்முடைய வாழ்க்கை இருக்கட்டும். அருமை சொந்தங்கள், ஏன்னா இன்னைக்கு கோடிட்ட வேண்டும். நாம் இந்தியன் என்பதிலே பெருமிதம், அதில் எந்த மாற்று கருத்து வேண்டாம். அந்த அரசியலுக்குள்ள நம்ம போக வேண்டாம், அந்த அரசியல் நமக்கு வேண்டாங்க, அந்த சாக்கடை அரசியலுக்குள்ள நம்ம போக வேண்டாம். தமிழன் என்று சொன்னால் இந்தியனுக்கு எதிரியா, இந்தியன் என்று சொன்னால் தமிழுக்கு எதிரியா? நமக்கு அந்த அரசியல் வேண்டாம். நம்முடைய அரசியல் என்பது ஒருங்கிணைந்த இந்திய அற்புதமான இந்த நாட்டில், பாரத நாட்டில முதன்மையாக தமிழகத்தை மாற்றுவதற்காகத்தான் இந்த அமைப்பு, அதற்காகத்தான் நம்முடைய உழைப்பு, அதற்காகத்தான் உங்களுடைய உழைப்பு இந்த இயக்கம். அருமை சொந்தங்களே,
0: பிரமோத் மாதவ் ஜாயினிங் us on the broadcast with more details on this. Pramod, this is the movement that's been launched by Annamalai, and one thing is very clear that he has cleared out that this has no place for religion at all. It's going to become a political party in the future, but it will focus on governance purely.
2: Surely, Sneha. In fact, like the movement that he has named is something called as We the Leaders. And he very clearly says that this is going to be a movement that is going to absolutely concentrate on creating a kind of a platform for the future generation leaders. And that's the reason he says that he has created it. One thing is very certain for today, where he has gone ahead and said that for now, until now, 19 lakh people have joined this particular movement, and he, until they, once the number comes up to 50 lakh, this particular movement called the We the Leaders will be converted into a political party. And he says that all efforts will be done over that. In fact, he also says that this particular month is being celebrated as a to create, you know, against drugs, and there'll be more programs like this for women's safety and such that will be concentrating. And Annamalai claims that, you know, he might have come from BJP, but he's still a nationalist, and his aim and goal is completely to make sure a generation of leaders for the state of Tamil Nadu, Shreya.
0: Very true, Pramod. Thank you for bringing us all those details on this very story.

0: supposed to be a joyful island tour. But the Vietnam holiday turned into a horror story. A tourist speedboat carrying 32 Indian tourists and 4 crew members suddenly capsized off Vietnam's southern island of Phu Quoc on Saturday. Local boats and rescue teams rushed to the scene. 21 people were pulled out alive. But at least 15 Indian tourists died in the tragic accident. 10 of the deceased Indians were from Tamil Nadu, 3 were tourists from Andhra Pradesh and 2 from Kerala. Strong winds and rough waves are believed to have caused the very accident. As news of the disaster reached home, grieving families have expressed shock and sorrow, with many still struggling to come to terms with the sudden loss.
1: லாவாலேருந்து இது மாதிரி 3 மந்த் டார்கெட் கம்ப்ளீட் பண்ணதுனால 2 டிஸ்ட்ரிபியூட்டரு திருச்சியிலேருந்து 2 டிஸ்ட்ரிபியூட்டரு 1 ASM அதில் செல்மோர் மார்க்கெட்டிங் ASP இன்னும் ASM பேர் வந்து அழகராஜ் 3 பேரும் மொத்தம் 150 பேர் பக்கம் போனாங்க டூரு. அதில் போட்டு கமுந்து திருச்சியிலேருந்து மட்டும் 3 பேர் இறந்துருக்காங்க. அதில் அழகராஜ் 1, 2 டிஸ்ட்ரிபியூட்டர்.
2: நீங்கள் எப்போ பேசுவீங்க அவர்கிட்ட? உங்களுக்கு கூட வேலை பார்க்குறாரா?
1: அவர் கீழே டிஎஸ்சியாக நான் வேலை பார்க்கணும்.
0: The Indian Embassy in Vietnam is coordinating with authorities to bring the bodies back and provide support to the affected families.
3: Definitely all efforts would be made and our condolences are with the families of the bereaved families. I'll personally speak with the MEA and they will make all efforts on this.
0: The tragedy has left a trail of sorrow across India. But the tragic incident has raised serious questions about safety standards for tourist boats at popular tourist destinations worldwide. Bureau Report, India Today. From the state of Tamil Nadu, in the political arena, we see a turmoil, in fact, continuing. Now, in the latest flashpoint between the DMK versus TVK, DMK has written to the CBI seeking a probe into Chief Minister Vijay's Karur speech, alleging evidence tampering, witness influence. This follows Vijay's fiery attack on the DMK during his Karur visit. Meanwhile, Congress is pushing the DMK and the TVK to unite nationally against the BJP. How will this Tamil Nadu potboiler then pan out? Here's a special report on the same. Take a look.
4: The political battle over the Karur stampede tragedy has escalated, with the DMK writing to the CBI seeking a probe into Chief Minister Vijay's recent Karur speech. While asking CBI to take cognizance of Vijay's speech, DMK warned that Vijay is trying to tamper with evidence and influence witnesses. DMK's move comes days after Vijay's high-profile visit and speech in Karur on July 10th. In a blistering speech, Vijay had labelled DMK as the vending machine of corruption and blamed the then Stalin government and his police force for the killer stampede.
5: நிறைய வழிகள் காயங்கள் எல்லாத்தையும் தாண்டி தான் வந்திருக்கிறோம். ஆனா எல்லாத்தையும் விட ரொம்ப ஜாஸ்தியான அந்த வலியும் அந்த காயமும் எனக்கு வந்து அந்த கரூர் சம்பவம் தான். அரியலூர்ல அந்த மீட்டிங் முடிச்சுட்டு பெரம்பலூர் போறதுக்கு முன்னாடி அந்த பெரம்பலூர் போலீஸ் வந்து எங்களை அலர்ட் பண்ணாங்க. எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் கூட்டம் அதிகமா இருக்கு, கண்ட்ரோல் பண்ண முடியல, வராதிங்க. என் போலீஸ் நினைச்சா அவங்க அந்த மீட்டிங்கே கேன்சல் பண்ணலாம். They have all the rights to cancel the meeting. எங்க கிட்ட கேட்கணும்ல ஒன்றும் அவசியமே கிடையாது. ஆனால் அதையெல்லாம் எதுவுமே செய்யாம அந்த ஹைவேல இருந்து அந்த ஸ்பாட்டுக்கு போலீஸே எங்களை உள்ள கூட்டிட்டு வந்து விட்டு அந்த நாடகலாம் இருக்கு பாருங்க.
4: DMK's letter to CBI is part of a broader legal push to corner Tamil Nadu Chief Minister Vijay. The party earlier moved the Supreme Court seeking restrictions on Vijay's Karur visit, but the apex court had declined DMK's request. Meanwhile, in a striking political subplot, the Congress appears to be working to ease tensions between its old ally DMK and the ruling TVK. Tamil Nadu Congress Chief Manikam Tagore has backed VCK President's call for DMK and TVK to set aside state-level rivalry and unite against the BJP.
6: அண்ணன் திருமா அவருடைய பார்வை என்பது தொலைநோக்கு பார்வை. அவர் சொல்ற பாரசியல் என்பது புரிந்து கொள்ள வேணும். இது இன்னைக்கு நடக்கிற கண்டெம்பரரி பாலிடிக்ஸோட மட்டும் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கக்கூடாது. சட்டமன்றத்தில் இருக்க எம்எல்ஏக்களுடைய விஷயத்தை மட்டும் கனெக்ட் பண்ணி பார்க்கக்கூடாது.
7: இந்தியா பிளாக் எப்படி வலுவா இருக்கும் இந்த கேள்வியை நாங்கள் எழுப்பினேன். ஏன்னா அந்த இடத்துல எனக்கு என்னுடைய பார்வை நேஷனல் பெர்ஸ்பெக்டிவ், ஒரு தேசிய அளவிலான பார்வையிலிருந்து நான் அந்த கருத்தை சொல்றேன். ஏன் தனிப்பட்ட முறையை நாங்கள் என்னுடைய பாதிப்பை நாங்கள் மனசில் வச்சுக்கல.
4: Tagore's comments signal Congress's bid to unite his former ally and its current partner in Chennai. But is that too much to ask for, given the animosity between DMK and TVK? With Pramod Madhav in Chennai, Bureau Report, India Today.
0: Tamil Nadu Chief Minister C. Joseph Vijay is making headlines, and this is for more than just a signature that he made. During the groundbreaking ceremony of a new 850 crore rupees footwear manufacturing plant in Karur, Vijay autographed the first sneaker that was produced at that facility, sparking a viral moment online. But beyond that very buzz, the project also signals a major industrial push for the state of Tamil Nadu. The factory will manufacture Adidas footwear, generate thousands of jobs, and reflect the Chief Minister's focus on bringing more investments in industries to Tamil Nadu's backward regions. We have breaking news coming in from the state of Tamil Nadu. Former Tamil Nadu BJP President K. Annamalai has outlined the roadmap for his newly launched movement, We the Leaders, asserting that religion is outside the scope of this organization and reiterating that it would eventually evolve into a political party. Speaking at the Drug-Free Pollachi Awareness Conference organized by the movement in Pollachi, Annamalai said the initiative would focus on governance and public responsibility rather than religion. Now listen in to what he has said before we get into the details and a discussion on the same.
8: இன்னைக்கு நான் அறுதியிட்டு தெளிவாக உங்களுக்கு நான் கோடிட்டு இந்த அமைப்பினுடைய ஒரு தன்னாளவராக நான் சொல்லுகின்றேன். மதம் என்பது இந்த அமைப்புக்கு வெளியே, சாதி என்பது இந்த அமைப்புக்கு வெளியே. ரைட் ஹேண்டு லெஃப்ட் ஹேண்டு இந்த சாதி மதத்தை வைத்து இத்தனை காலம் அரசியல் செய்து அரசியல் செய்து பட்டது போதும். உங்கள் மதம் உங்களுக்கு பெரியது, என் மதம் எனக்கு பெரியது. அதை வீட்டிலே பூட்டிவிட்டு வெளியே வரும் பொழுது அனைவருக்கும் பொதுவான சமமான ஒரு தமிழனாக, ஒரு இந்தியனாக, ஒரு மனிதனாக நம்முடைய வாழ்க்கை இருக்கட்டும். அருமை சொந்தங்கள், இன்னைக்கு கோடிட்ட வேண்டும், நாம் இந்தியன் என்பதிலே பெருமிதம், அதில் எந்த மாற்று கருத்து.

0: It was supposed to be a joyful island tour. But the Vietnam holiday turned into a horror story. A tourist speedboat carrying 32 Indian tourists and 4 crew members suddenly capsized off Vietnam's southern island of Phu Quoc on Saturday. Local boats and rescue teams rushed to the scene. 21 people were pulled out alive. But at least 15 Indian tourists died in the tragic accident. 10 of the deceased Indians were from Tamil Nadu, 3 were tourists from Andhra Pradesh and 2 from Kerala. Strong winds and rough waves are believed to have caused the very accident. As news of the disaster reached home, grieving families have expressed shock and sorrow, with many still struggling to come to terms with the sudden loss.
1: முதங்கள் மணிக்கு காலையில் இங்கிருந்து வியட்நாமுக்கு போறேன்ட்டு லாவா கம்பெனிலேருந்து அவர் 3 மாவட்டத்துக்கு திருச்சி பெரம்பலூர் புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு இன்சார்ஜினால டார்கெட் பிடிச்சதுனால கூட்டிகிட்டு போனாங்க. இன்னைக்கு காலையில் 7 முக்கால் கூட என் பொண்ணுகிட்ட பேசிட்டு தான் என் பொண்ணு வீட்டுக்கு போச்சு. 3:30 மணிக்கு தான் சார் எங்களுக்கு தெரியும். நாங்கள் படுற கஷ்டத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கலே எங்களால் பேச முடியல சார்.
2: லாவாலேருந்து இது மாதிரி 3 மந்த் டார்கெட் கம்ப்ளீட் பண்ணதுனால 2 டிஸ்ட்ரிபியூட்டரு, திருச்சியிலேருந்து 2 டிஸ்ட்ரிபியூட்டரு, 1 ஏஎஸ்எம், அதில் செல்மோர் மார்க்கெட்டிங் ஏஎஸ்பி, இன்னும் ஏஎஸ்எம் பேர் வந்து அழகராஜ், 3 பேரும் மொத்தம் 150 பேர் பக்கம் போனாங்க டூரு. அதில் போட்டு கமுந்து திருச்சியிலேருந்து மட்டும் 3 பேர் இறந்துருக்காங்க. அதில் அழகராஜ் 1, 2 டிஸ்ட்ரிபியூட்டர்.
3: நீங்கள் எப்போ பேசுவீங்க அவர்கிட்ட? உங்களுக்கு கூட வேலை பார்க்குறாரா?
2: அவர் கீழே டிஎஸ்சியாக நான் வேலை பார்க்குவேன்.
0: The Indian Embassy in Vietnam is coordinating with authorities to bring the bodies back and provide support to the affected families.
4: Definitely all efforts would be made and our condolences are with the families of the with the bereaved families. I'll personally speak with the MEA and they will make all efforts on this.
0: The tragedy has left a trail of sorrow across India. But the tragic incident has raised serious questions about safety standards for tourist boats at popular tourist destinations worldwide. Bureau Report, India Today. From the state of Tamil Nadu, in the political arena, we see a turmoil, in fact, continuing. Now, in the latest flashpoint between the DMK versus TVK, DMK has written to the CBI seeking a probe into Chief Minister Vijay's Karur speech, alleging evidence tampering, witness influence. This follows Vijay's fiery attack on the DMK during his Karur visit. Meanwhile, Congress is pushing the DMK and the TVK to unite nationally against the BJP. How will this Tamil Nadu potboiler then pan out? Here's a special report on the same. Take a look.
5: The political battle over the Karur stampede tragedy has escalated, with the DMK writing to the CBI seeking a probe into Chief Minister Vijay's recent Karur speech. While asking CBI to take cognizance of Vijay's speech, DMK warned that Vijay is trying to tamper with evidence and influence witnesses. DMK's move comes days after Vijay's high-profile visit and speech in Karur on July 10th. In a blistering speech, Vijay had labelled DMK as the vending machine of corruption and blamed the then Stalin government and his police force for the killer stampede.
6: நிறைய வழிகள் காயங்கள் எல்லாத்தையும் தாண்டி தான் வந்திருக்கிறோம். ஆனா எல்லாத்தையும் விட ரொம்ப ஜாஸ்தியான அந்த வலியும் அந்த காயமும் எனக்கு வந்து அந்த கரூர் சம்பவம் தான். அரியலூர்ல அந்த மீட்டிங் முடிச்சுட்டு பெரம்பலூர் போறதுக்கு முன்னாடி அந்த பெரம்பலூர் போலீஸ் வந்து எங்களை அலர்ட் பண்ணாங்க. எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் கூட்டம் அதிகமா இருக்கு, கண்ட்ரோல் பண்ண முடியல, வராதிங்க. அண்ட் போலீஸ் நினைச்சா அவங்க அந்த மீட்டிங்கே கேன்சல் பண்ணலாம். They have all the rights to cancel the meeting. எங்க கிட்ட கேட்கணும்லாம் ஒன்றும் அவசியமே கிடையாது. ஆனால் அதையெல்லாம் எதுவுமே செய்யாம அந்த ஹைவேல இருந்த அந்த ஸ்பாட்டுக்கு போலீஸே எங்களை உள்ள கூட்டிட்டு வந்து விட்டு அந்த நாடகலாம் இருக்கு பாருங்க.
5: DMK's letter to CBI is part of a broader legal push to corner Tamil Nadu Chief Minister Vijay. The party earlier moved the Supreme Court seeking restrictions on Vijay's Karur visit, but the apex court had declined DMK's request. Meanwhile, in a striking political subplot, the Congress appears to be working to ease tensions between its old ally DMK and the ruling TVK. Tamil Nadu Congress Chief Manikam Tagore has backed VCK President's call for DMK and TVK to set aside state-level rivalry and unite against the BJP.
7: அண்ணன் திருமா அவருடைய பார்வை என்பது தொலைநோக்கு பார்வை. அவர் சொல்ற அரசியல் என்பது புரிந்து கொள்ள வேணும். இது இன்னைக்கு நடக்கிற கண்டெம்பரரி பாலிடிக்ஸோட மட்டும் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கக்கூடாது. சட்டமன்றத்தில் இருக்க எம்எல்ஏக்களுடைய விஷயத்தை மட்டும் கனெக்ட் பண்ணி பார்க்கக்கூடாது.
8: அப்படிங்கும் போது இந்தியா பிளாக் எப்படி வலுவா இருக்கும், இந்த கேள்வியை நாங்க எழுப்பினோம். ஏன்னா அந்த இடத்துல எனக்கு என்னுடைய பார்வை நேஷனல் பெர்ஸ்பெக்டிவ், ஒரு தேசிய அளவிலான பார்வையிலிருந்து நான் அந்த கருத்தை சொல்றேன். ஏன் தனிப்பட்ட முறையை நாங்க என்னுடைய பாதிப்பை நாங்க மனசுல வச்சுக்கல.
5: Tagore's comments signal Congress's bid to unite his former ally and its current partner in Chennai. But is that too much to ask for given the animosity between DMK and TVK? With Pramod Madhav in Chennai, Bureau Report, India Today.
0: Tamil Nadu Chief Minister C. Joseph Vijay is making headlines, and this is for more than just a signature that he made. During the groundbreaking ceremony of a new 850 crore rupees footwear manufacturing plant in Karur, Vijay autographed the first sneaker that was produced at that facility, sparking a viral moment online. But beyond that very buzz, the project also signals a major industrial push for the state of Tamil Nadu. The factory will manufacture Adidas footwear, generate thousands of jobs, and reflect the Chief Minister's focus on bringing more investments in industries to Tamil Nadu's backward regions. We have breaking news coming in from the state of Tamil Nadu. Former Tamil Nadu BJP President K. Annamalai has outlined the roadmap for his newly launched movement, We the Leaders, asserting that religion is outside the scope of this organization and reiterating that it would eventually evolve into a political party. Speaking at the Drug-Free Pollachi Awareness Conference organized by the movement in Pollachi, Annamalai said the initiative would focus on governance and public responsibility rather than religion. Now listen in to what he has said before we get into the details and a discussion on the same.
9: இன்னைக்கு நான் அறுதியிட்டு தெளிவாக உங்களுக்கு நான் கோடிட்டு இந்த அமைப்பினுடைய ஒரு தன்னாளவராக நான் சொல்லுகின்றேன். மதம் என்பது இந்த அமைப்புக்கு வெளியே, சாதி என்பது இந்த அமைப்புக்கு வெளியே. ரைட் ஹேண்டு லெஃப்ட் ஹேண்டு இந்த சாதி மதத்தை வைத்து இத்தனை காலம் அரசியல் செய்து அரசியல் செய்து பட்டது போதும். உங்கள் மதம் உங்களுக்கு பெரியது, என் மதம் எனக்கு பெரியது. அதை வீட்டிலே பூட்டிவிட்டு வெளியே வரும் பொழுது அனைவருக்கும் பொதுவான சமமான ஒரு தமிழனாக, ஒரு இந்தியனாக, ஒரு மனிதனாக நம்முடைய வாழ்க்கை இருக்கட்டும் அருமை சொந்தங்கள். ஏன்னா இன்னைக்கு கோடிட்ட வேண்டும், நாம் இந்தியன் என்பதிலே பெருமிதம். அதில் எந்த மாற்று கருத்து வேண்டாம். அந்த அரசியலுக்குள்ள நம்ம போக வேண்டாம், அந்த அரசியல் நமக்கு வேண்டாங்க, அந்த சாக்கடை அரசியலுக்குள்ள நம்ம போக வேண்டாம். தமிழன் என்று சொன்னால் இந்தியனுக்கு எதிரியா, இந்தியன் என்று சொன்னால் தமிழுக்கு எதிரியா? நமக்கு அந்த அரசியல் வேண்டாம். நம்முடைய அரசியல் என்பது ஒருங்கிணைந்த இந்திய அற்புதமான இந்த நாட்டில், பாரத நாட்டில முதன்மையாக தமிழகத்தை மாற்றுவதற்காகத்தான் இந்த அமைப்பு, அதற்காகத்தான் நம்முடைய உழைப்பு, அதற்காகத்தான் உங்களுடைய உழைப்பு இந்த இயக்கம் அருமை சொந்தங்களே.
0: Now Pramod Madhav joins us on the broadcast with more details on this very development. Pramod, Very firstly, this is a movement that's been started by Annamalai, but a very clear message from him with regards to how their focus will purely be on governance and it will have nothing to do with religion, which probably also gives a hint about the separation from his erstwhile party BJP at this point.
10: Annamalai wants to completely break his ties with the BJP, claiming that, very certainly stating that when it comes to Tamil Nadu, the national parties are not able to understand the language and the emotions of the state of Tamil Nadu. However, he says that he's still a nationalist and he does not want to come under any cover of a religion or such, and that he wants to make it very clear. But the important aspect of this particular, the message he wanted to drive in his 45-minute speech is that now he has 19 lakh people that have added themselves to this particular movement called as We the Leaders, and he has promised that once the number reaches 50 lakh people, 50 lakh as numbers, he will convert this into a political party. And he has also assured that a proper setup during APJ Abdul Kalam's birthday, the former president's birthday, a kind of a new place will be created where the beginning of teaching for the youth, especially politics and such, who would later become leaders or converted into leaders, that will also he will soon initiate, in a way, a kind of assuring that this is a continuing movement here, Ashriya.
0: Very true, Pramod. Thank you for putting that into context for our viewers. And this is where it all stands, the movement that started by Annamalai, how far it proceeds and the political party it takes shape into later. We will be tracking all of those developments right here.

0: It was supposed to be a joyful island tour. But the Vietnam holiday turned into a horror story. A tourist speedboat carrying 32 Indian tourists and 4 crew members suddenly capsized off Vietnam's southern island of Phu Quoc on Saturday. Local boats and rescue teams rushed to the scene. 21 people were pulled out alive. But at least 15 Indian tourists died in the tragic accident. 10 of the deceased Indians were from Tamil Nadu, 3 were tourists from Andhra Pradesh and 2 from Kerala. Strong winds and rough waves are believed to have caused the very accident. As news of the disaster reached home, grieving families have expressed shock and sorrow, with many still struggling to come to terms with the sudden loss.
1: முதங்கள் மணிக்கு அளவு இங்கிருந்து வியட்நாமுக்கு போறேன்ட்டு லாவா கம்பெனில இருந்து அவர் 3 மாவட்டத்துக்கு திருச்சி பெரம்பலூர் புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு இன்சார்ஜினால டார்கெட் பிடிச்சதுனால கூட்டிட்டு போனாங்க. இன்னைக்கு காலையில 7:30 கூட என் பொண்ணு கிட்ட பேசிட்டு தான் என் பொண்ணு வீட்டுக்கு போச்சு. 3:30 தான் சார் எங்களுக்கு நாங்க படுற கஷ்டத்தை பாத்தீங்கன்னு வச்சுக்கலே எங்களால பேச முடியல சார்.
2: லாவாலேருந்து இது மாதிரி 3 டார்கெட் கம்ப்ளீட் பண்ணதுனால 2 டிஸ்ட்ரிபியூட்டரு திருச்சியிலேருந்து 2 டிஸ்ட்ரிபியூட்டரு 1 ஏஎஸ்எம் அதில் செல்மோர் மார்க்கெட்டிங் ஏஎஸ்பி இன்னும் ஏஎஸ்எம் பேர் வந்து அழகராஜ் 3 பேரும் மொத்தம் 150 பேர் பக்கம் போனாங்க டூரு. அதில் போட்டு கமுந்து திருச்சியிலேருந்து மட்டும் 3 பேர் இறந்துருக்காங்க. அதில் அழகராஜ் 1, 2 டிஸ்ட்ரிபியூட்டர்.
3: நீங்க எப்ப பேசுவீங்க அவர்கிட்ட? உங்களுக்கு கூட வேலை பாக்குறாரா?
2: அவரு கீழே டிஎஸ்சியா நான் வேலை பார்க்கணும்.
0: The Indian Embassy in Vietnam is coordinating with authorities to bring the bodies back and provide support to the affected families.
4: Definitely all efforts would be made and our condolences are with the families of the with the bereaved families. I'll personally speak with the MEA and they will make all efforts on this.
0: The tragedy has left a trail of sorrow across India. But the tragic incident has raised serious questions about safety standards for tourist boats at popular tourist destinations worldwide. Bureau Report, India Today. From the state of Tamil Nadu, in the political arena, we see a turmoil, in fact, continuing. Now, in the latest flashpoint between the DMK versus TVK, DMK has written to the CBI seeking a probe into Chief Minister Vijay's Karur speech, alleging evidence tampering, witness influence. This follows Vijay's fiery attack on the DMK during his Karur visit. Meanwhile, Congress is pushing the DMK and the TVK to unite nationally against the BJP. How will this Tamil Nadu potboiler then pan out? Here's a special report on the same. Take a look.
5: The political battle over the Karur stampede tragedy has escalated, with the DMK writing to the CBI seeking a probe into Chief Minister Vijay's recent Karur speech. While asking CBI to take cognizance of Vijay's speech, DMK warned that Vijay is trying to tamper with evidence and influence witnesses. DMK's move comes days after Vijay's high-profile visit and speech in Karur on July 10th. In a blistering speech, Vijay had labelled DMK as the vending machine of corruption and blamed the then Stalin government and his police force for the killer stampede.
6: நிறைய வழிகள் காயங்கள் எல்லாத்தையும் தாண்டி தான் வந்திருக்கிறோம். ஆனா எல்லாத்தையும் விட ரொம்ப ஜாஸ்தியான அந்த வலியும் அந்த காயமும் எனக்கு வந்து அந்த கரூர் சம்பவம் தான். அரியலூர்ல அந்த மீட்டிங் முடிச்சுட்டு பெரம்பலூர் போறதுக்கு முன்னாடி அந்த பெரம்பலூர் போலீஸ் வந்து எங்களை அலர்ட் பண்ணாங்க. எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் கூட்டம் அதிகமா இருக்கு, கண்ட்ரோல் பண்ண முடியல, வராதிங்க. என் போலீஸ் நினைச்சா அவங்க அந்த மீட்டிங்கே கேன்சல் பண்ணலாம். They have all the rights to cancel the meeting. எங்ககிட்ட கேட்கணும்லாம் ஒன்றும் அவசியமே கிடையாது. ஆனால் அதையெல்லாம் எதுவுமே செய்யாமல் அந்த ஹைவேலிருந்து அந்த ஸ்பாட்டுக்கு போலீஸே எங்களை உள்ளே கூட்டிகிட்டு வந்து விட்டு அந்த நாடகலாம் இருக்கு பாருங்கள்.
5: DMK's letter to CBI is part of a broader legal push to corner Tamil Nadu Chief Minister Vijay. The party earlier moved the Supreme Court seeking restrictions on Vijay's Karur visit, but the apex court had declined DMK's request. Meanwhile, in a striking political subplot, the Congress appears to be working to ease tensions between its old ally DMK and the ruling TVK. Tamil Nadu Congress Chief Manikam Tagore has backed VCK President's call for DMK and TVK to set aside state-level rivalry and unite against the BJP.
7: அண்ணன் திருமா அவருடைய பார்வை என்பது தொலைநோக்கு பார்வை. அவர் சொல்ற அரசியல் என்பது புரிந்து கொள்ள வேணும். இது இன்னைக்கு நடக்கிற கண்டெம்பரரி பாலிடிக்ஸோட மட்டும் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கக்கூடாது. சட்டமன்றத்தில் இருக்க எம்எல்ஏக்களுடைய விஷயத்தை மட்டும் கனெக்ட் பண்ணி பார்க்கக்கூடாது.
8: இந்தியா பிளாக் எப்படி வலுவா இருக்கும், இந்த கேள்வியை நாங்கள் எழுப்பினோம். ஏன்னா அந்த இடத்துல எனக்கு என்னுடைய பார்வை நேஷனல் பெர்ஸ்பெக்டிவ், ஒரு தேசிய அளவிலான பார்வையிலிருந்து நான் அந்த கருத்தை சொல்றேன். ஏன் தனிப்பட்ட முறையை நாங்கள் என்னுடைய பாதிப்பை நாங்கள் மனசில் வச்சுக்கல.
5: Tagore's comments signal Congress's bid to unite his former ally and its current partner in Chennai. But is that too much to ask for, given the animosity between DMK and TVK? With Pramod Madhav in Chennai, Bureau Report, India Today.
0: Tamil Nadu Chief Minister C. Joseph Vijay is making headlines, and this is for more than just a signature that he made. During the groundbreaking ceremony of a new 850 crore rupees footwear manufacturing plant in Karur, Vijay autographed the first sneaker that was produced at that facility, sparking a viral moment online. But beyond that very buzz, the project also signals a major industrial push for the state of Tamil Nadu. The factory will manufacture Adidas footwear, generate thousands of jobs, and reflect the Chief Minister's focus on bringing more investments in industries to Tamil Nadu's backward regions. We have breaking news coming in from the state of Tamil Nadu. Former Tamil Nadu BJP President K. Annamalai has outlined the roadmap for his newly launched movement, We the Leaders, asserting that religion is outside the scope of this organization and reiterating that it would eventually evolve into a political party. Speaking at the Drug-Free Pollachi Awareness Conference organized by the movement in Pollachi, Annamalai said the initiative would focus on governance and public responsibility rather than religion. Now listen in to what he has said before we get into the details and a discussion on the same.
9: இன்னைக்கு நான் அறுதியிட்டு தெளிவாக உங்களுக்கு நான் கோடிட்டு இந்த அமைப்பினுடைய ஒரு தன்னாளவராக நான் சொல்லுகின்றேன். மதம் என்பது இந்த அமைப்புக்கு வெளியே, சாதி என்பது இந்த அமைப்புக்கு வெளியே. ரைட் ஹேண்டு லெஃப்ட் ஹேண்டு இந்த சாதி மதத்தை வைத்து இத்தனை காலம் அரசியல் செய்து அரசியல் செய்து பட்டது போதும். உங்கள் மதம் உங்களுக்கு பெரியது, என் மதம் எனக்கு பெரியது. அதை வீட்டிலே பூட்டிவிட்டு வெளியே வரும் பொழுது அனைவருக்கும் பொதுவான சமமான ஒரு தமிழனாக, ஒரு இந்தியனாக, ஒரு மனிதனாக நம்முடைய வாழ்க்கை இருக்கட்டும். அருமை சொந்தங்கள், இன்னைக்கு கோடிட்ட வேண்டும், நாம் இந்தியன் என்பதிலே பெருமிதம். அதில் எந்த மாற்று கருத்து வேண்டாம். அந்த அரசியலுக்குள்ள நம்ம போக வேண்டாம், அந்த அரசியல் நமக்கு வேண்டாங்க, அந்த சாக்கடை அரசியலுக்குள்ள நம்ம போக வேண்டாம். தமிழன் என்று சொன்னால் இந்தியனுக்கு எதிரியா, இந்தியன் என்று சொன்னால் தமிழுக்கு எதிரியா? நமக்கு அந்த அரசியல் வேண்டாம். நம்முடைய அரசியல் என்பது ஒருங்கிணைந்த இந்திய அற்புதமான இந்த நாட்டில், பாரத நாட்டில் முதன்மையாக தமிழகத்தை மாற்றுவதற்காகத்தான் இந்த அமைப்பு, அதற்காகத்தான் நம்முடைய உழைப்பு, அதற்காகத்தான் உங்களுடைய உழைப்பு இந்த இயக்கம். அருமை சொந்தங்களே,
0: Now Pramod Madhav joins us on the broadcast with more details on this very development. Pramod, Very firstly, this is a movement that's been started by Annamalai, but a very clear message from him with regards to how their focus will purely be on governance and it will have nothing to do with religion, which probably also gives a hint about the separation from his erstwhile party BJP at this point.
10: Annamalai wants to completely break his ties with the BJP, claiming that, you know, very certainly stating that when it comes to Tamil Nadu, the national parties are not able to understand the language and emotions of the state of Tamil Nadu. However, he says that he's still a nationalist and he does not want to come under any cover of, you know, religion.

0: It was supposed to be a joyful island tour. But the Vietnam holiday turned into a horror story. A tourist speedboat carrying 32 Indian tourists and 4 crew members suddenly capsized off Vietnam's southern island of Phu Quoc on Saturday. Local boats and rescue teams rushed to the scene. 21 people were pulled out alive. But at least 15 Indian tourists died in the tragic accident. 10 of the deceased Indians were from Tamil Nadu, 3 were tourists from Andhra Pradesh, and 2 from Kerala. Strong winds and rough waves are believed to have caused the very accident. As news of the disaster reached home, grieving families have expressed shock and sorrow, with many still struggling to come to terms with the sudden loss.
1: முதல் மணிக்கு காலையில் இங்கிருந்து வியட்நாமுக்கு போறேன்ட்டு லாவா கம்பெனிலேருந்து அவர் 3 மாவட்டத்துக்கு திருச்சி, பெரம்பலூர், புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு இன்சார்ஜினால டார்கெட் பிடிச்சதுனால கூட்டிகிட்டு போனாங்க. இன்னைக்கு காலையில் 7 முக்கால் கூட என் பொண்ணுகிட்ட பேசிட்டு தான் என் பொண்ணு வீட்டுக்கு போச்சு. 3:30 மணிக்கு தான் சார் எங்களுக்கு நாங்கள் படுற கஷ்டத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கலே எங்களால் பேச முடியல சார்.
2: லாவாலேருந்து இது மாதிரி 3 மந்த் டார்கெட் கம்ப்ளீட் பண்ணதுனால 2 டிஸ்ட்ரிபியூட்டரு, திருச்சியிலேருந்து 2 டிஸ்ட்ரிபியூட்டரு, 1 ஏஎஸ்எம், அதில் செல்மோர் மார்க்கெட்டிங் ஏஎஸ்பி, இன்னும் ஏஎஸ்எம் பேர் வந்து அழகராஜ், 3 பேரும் மொத்தம் 150 பேர் பக்கம் போனாங்க டூரு. அதில் போட்டு கமுந்து திருச்சியிலேருந்து மட்டும் 3 பேர் இறந்துருக்காங்க. அதில் அழகராஜ் 1, 2 டிஸ்ட்ரிபியூட்டர்.
3: நீங்கள் எப்போ பேசுவீங்க அவர்கிட்ட? உங்களுக்கு கூட வேலை பார்க்குறாரா?
2: அவர் கீழே டிஎஸ்சியாக நான் வேலை பார்க்குறோம்.
0: The Indian Embassy in Vietnam is coordinating with authorities to bring the bodies back and provide support to the affected families.
4: Definitely all efforts would be made and our condolences are with the families of the with the bereaved families. I'll personally speak with the MEA and they will make all efforts on this.
0: The tragedy has left a trail of sorrow across India. But the tragic incident has raised serious questions about safety standards for tourist boats at popular tourist destinations worldwide. Bureau Report, India Today. From the state of Tamil Nadu, in the political arena, we see a turmoil, in fact, continuing. Now, in the latest flashpoint between the DMK versus TVK, DMK has written to the CBI seeking a probe into Chief Minister Vijay's Karur speech, alleging evidence tampering, witness influence. This follows Vijay's fiery attack on the DMK during his Karur visit. Meanwhile, Congress is pushing the DMK and the TVK to unite nationally against the BJP. How will this Tamil Nadu potboiler then pan out? Here's a special report on the same. Take a look.
5: The political battle over the Karur stampede tragedy has escalated, with the DMK writing to the CBI seeking a probe into Chief Minister Vijay's recent Karur speech. While asking CBI to take cognizance of Vijay's speech, DMK warned that Vijay is trying to tamper with evidence and influence witnesses. DMK's move comes days after Vijay's high-profile visit and speech in Karur on July 10th. In a blistering speech, Vijay had labelled DMK as the vending machine of corruption and blamed the then Stalin government and his police force for the killer stampede.
6: நிறைய வழிகள் காயங்கள் எல்லாத்தையும் தாண்டி தான் வந்திருக்கிறோம். ஆனால் எல்லாத்தையும் விட ரொம்ப ஜாஸ்தியான அந்த வலியும் அந்த காயமும் எனக்கு வந்து அந்த கரூர் சம்பவம் தான். அரியலூரில் அந்த மீட்டிங் முடிச்சுட்டு பெரம்பலூர் போகிறதுக்கு முன்னாடி அந்த பெரம்பலூர் போலீஸ் வந்து எங்களை அலர்ட் பண்ணாங்க. எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்குது, கண்ட்ரோல் பண்ண முடியல, வராதிங்க. அண்ட் போலீஸ் நினச்சா அவங்க அந்த மீட்டிங்கே கேன்சல் பண்ணலாம். They have all the rights to cancel the meeting. எங்ககிட்ட கேட்கணும்லாம் ஒன்றும் அவசியமே கிடையாது. ஆனால் அதையெல்லாம் எதுவுமே செய்யாமல் அந்த ஹைவேலிருந்து அந்த ஸ்பாட்டுக்கு போலீஸே எங்களை உள்ளே கூட்டிகிட்டு வந்து விட்டு அந்த நாடகலாம் இருக்குது பாருங்கள்.
5: DMK's letter to CBI is part of a broader legal push to corner Tamil Nadu Chief Minister Vijay. The party earlier moved the Supreme Court seeking restrictions on Vijay's Karur visit, but the apex court had declined DMK's request. Meanwhile, in a striking political subplot, the Congress appears to be working to ease tensions between its old ally DMK and the ruling TVK. Tamil Nadu Congress Chief Manikam Tagore has backed VCK President's call for DMK and TVK to set aside state-level rivalry and unite against the BJP.
7: அண்ணன் திருமா அவருடைய பார்வை என்பது தொலைநோக்கு பார்வை. அவர் சொல்ற அரசியல் என்பது புரிந்து கொள்ள வேணும். இது இன்னைக்கு நடக்கிற கண்டெம்பரரி பாலிடிக்ஸோட மட்டும் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கக்கூடாது. சட்டமன்றத்தில் இருக்க எம்எல்ஏக்களுடைய அவசியத்தை மட்டும் கனெக்ட் பண்ணி பார்க்கக்கூடாது.
8: அப்படிங்கும்போது இந்தியா பிளாக் எப்படி வலுவா இருக்கும், இந்த கேள்வியை நாங்க எழுப்பினோம். ஏன்னா அந்த இடத்துல எனக்கு என்னுடைய பார்வை நேஷனல் பெர்ஸ்பெக்டிவ், ஒரு தேசிய அளவிலான பார்வையிலிருந்து நான் அந்த கருத்தை சொல்றேன். ஏன் தனிப்பட்ட முறையை நாங்க என்னுடைய பாதிப்பை நாங்க மனசுல வச்சுக்கல.
5: Tagore's comments signal Congress's bid to unite his former ally and its current partner in Chennai. But is that too much to ask for given the animosity between DMK and TVK? With Pramod Madhav in Chennai, Bureau Report, India Today.
0: Tamil Nadu Chief Minister C. Joseph Vijay is making headlines, and this is for more than just a signature that he made. During the groundbreaking ceremony of a new 850 crore rupees footwear manufacturing plant in Karur, Vijay autographed the first sneaker that was produced at that facility, sparking a viral moment online. But beyond that very buzz, the project also signals a major industrial push for the state of Tamil Nadu. The factory will manufacture Adidas footwear, generate thousands of jobs, and reflect the Chief Minister's focus on bringing more investments in industries to Tamil Nadu's backward regions. We have breaking news coming in from the state of Tamil Nadu. Former Tamil Nadu BJP President K. Annamalai has outlined the roadmap for his newly launched movement, We the Leaders, asserting that religion is outside the scope of this organization and reiterating that it would eventually evolve into a political party. Speaking at the Drug-Free Pollachi Awareness Conference organized by the movement in Pollachi, Annamalai said the initiative would focus on governance and public responsibility rather than religion. Now listen in to what he has said before we get into the details and a discussion on the same.
9: இன்னைக்கு நான் அறுதியிட்டு தெளிவாக உங்களுக்கு நான் கோடிட்டு இந்த அமைப்பினுடைய ஒரு தன்னாளவராக நான் சொல்லுகின்றேன். மதம் என்பது இந்த அமைப்புக்கு வெளியே, சாதி என்பது இந்த அமைப்புக்கு வெளியே. ரைட் ஹேண்டு லெஃப்ட் ஹேண்டு இந்த சாதி மதத்தை வைத்து இத்தனை காலம் அரசியல் செய்து அரசியல் செய்து பட்டது போதும். உங்கள் மதம் உங்களுக்கு பெரியது, என் மதம் எனக்கு பெரியது. அதை வீட்டிலே பூட்டிவிட்டு வெளியே வரும் பொழுது அனைவருக்கும் பொதுவான சமமான ஒரு தமிழனாக, ஒரு இந்தியனாக, ஒரு மனிதனாக நம்முடைய வாழ்க்கை இருக்கட்டும் அருமை சொந்தங்கள். ஏன்னா இன்னைக்கு கோடிட்ட வேண்டும், நாம் இந்தியன் என்பதிலே பெருமிதம். அதில் எந்த மாற்று கருத்து வேண்டாம். அந்த அரசியலுக்குள்ள நம்ம போக வேண்டாம், அந்த அரசியல் நமக்கு வேண்டாங்க, அந்த சாக்கடை அரசியலுக்குள்ள நம்ம போக வேண்டாம். தமிழன் என்று சொன்னால் இந்தியனுக்கு எதிரியா, இந்தியன் என்று சொன்னால் தமிழுக்கு எதிரியா? நமக்கு அந்த அரசியல் வேண்டாம். நம்முடைய அரசியல் என்பது ஒருங்கிணைந்த இந்திய அற்புதமான இந்த நாட்டில், பாரத நாட்டில் முதன்மையாக தமிழகத்தை மாற்றுவதற்காகத்தான் இந்த அமைப்பு, அதற்காகத்தான் நம்முடைய உழைப்பு, அதற்காகத்தான் உங்களுடைய உழைப்பு இந்த இயக்கம் அருமை சொந்தங்களே.
0: Now Pramod Madhav joins us on the broadcast with more details on this very development. Pramod, Very firstly, this is a movement that's been started by Annamalai, but a very clear message from him with regards to how their focus will purely be on governance and it will have nothing to do with religion, which probably also gives a hint about the separation from his erstwhile party BJP at this point.
10: Annamalai wants to completely break his ties with the BJP, claiming that, very certainly stating that when it comes to Tamil Nadu, the national parties are not able to understand the language and the emotions of the state of Tamil Nadu. However, he says that he's still a nationalist and he does not want to come under any cover of religion or such, and that he wants to make it very clear. But the important aspect of this particular, the message he wanted to drive in his 45-minute speech is that now he has 19 lakh people that have added themselves to this particular movement called as We the Leaders, and he has promised that once the number reaches 50 lakh people, 50 lakh as numbers, he will convert this into a political party. And he has also assured that a proper setup during APJ Abdul Kalam's birthday, the former president's birthday, a kind of a new place will be created where the beginning of teaching for the youth, especially politics and such, who would later become leaders or converted into leaders, that will also he will soon initiate, in a way, a kind of assuring that this is a continuing movement here, Ashriya.
0: Very true, Pramod. Thank you for putting that into context for our viewers. And this is where it all stands, the movement that started by Annamalai, how far it proceeds and the political party it takes shape into later. We will be tracking all of those developments right here.

0: It was supposed to be a joyful island tour. But the Vietnam holiday turned into a horror story. A tourist speedboat carrying 32 Indian tourists and 4 crew members suddenly capsized off Vietnam's southern island of Phu Quoc on Saturday. Local boats and rescue teams rushed to the scene. 21 people were pulled out alive. But at least 15 Indian tourists died in the tragic accident. 10 of the deceased Indians were from Tamil Nadu, 3 were tourists from Andhra Pradesh and 2 from Kerala. Strong winds and rough waves are believed to have caused the very accident. As news of the disaster reached home, grieving families have expressed shock and sorrow, with many still struggling to come to terms with the sudden loss.
1: பதினாலு மணிக்கு காலையிலிருந்து வியட்நாமுக்கு போறேன்ட்டு லாவா கம்பெனிலேருந்து அவர் 3 மாவட்டத்துக்கு திருச்சி பெரம்பலூர் புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு இன்சார்ஜினால டார்கெட் பிடிச்சதுனால கூட்டிகிட்டு போனாங்க. இன்னைக்கு காலையில் 7 முக்கால் கூட என் பொண்ணு கூட பேசிட்டு தான் என் பொண்ணு வீட்டுக்கு போச்சு. 3:30 மணிக்கு தான் சார் எங்களுக்கு தெரியும். நாங்கள் படுற கஷ்டத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கலே எங்களால் பேச முடியல சார்.
2: அழகராஜ் 3 பேரும் மொத்தம் 150 பேர் பக்கம் போனாங்க டூரு. அதில் போட்டு கமுந்து திருச்சியிலேருந்து மட்டும் 3 பேர் இறந்துருக்காங்க. அதில் அழகராஜ் 1, 2 டிஸ்ட்ரிபியூட்டர்.
3: நீங்கள் எப்போ பேசுவீங்க அவர்கிட்ட? உங்களுக்கு கூட வேலை பார்க்குறாரா?
2: அவர் கீழே டிஎஸ்சியாக நான் வேலை பார்க்குறேன்.
0: The Indian Embassy in Vietnam is coordinating with authorities to bring the bodies back and provide support to the affected families.
4: Definitely all efforts would be made and our condolences are with the families of the bereaved families. I'll personally speak with the MEA and they will make all efforts on this.
0: The tragedy has left a trail of sorrow across India. But the tragic incident has raised serious questions about safety standards for tourist boats at popular tourist destinations worldwide. Bureau Report, India Today. From the state of Tamil Nadu, in the political arena, we see a turmoil, in fact, continuing. Now, in the latest flashpoint between the DMK versus TVK, DMK has written to the CBI seeking a probe into Chief Minister Vijay's Karur speech, alleging evidence tampering, witness influence. This follows Vijay's fiery attack on the DMK during his Karur visit. Meanwhile, Congress is pushing the DMK and the TVK to unite nationally against the BJP. How will this Tamil Nadu potboiler then pan out? Here's a special report on the same. Take a look.
5: The political battle over the Karur stampede tragedy has escalated, with the DMK writing to the CBI seeking a probe into Chief Minister Vijay's recent Karur speech. While asking CBI to take cognizance of Vijay's speech, DMK warned that Vijay is trying to tamper with evidence and influence witnesses. DMK's move comes days after Vijay's high-profile visit and speech in Karur on July 10th. In a blistering speech, Vijay had labelled DMK as the vending machine of corruption and blamed the then Stalin government and his police force for the killer stampede.
6: நிறைய வழிகள் காயங்கள் எல்லாத்தையும் தாண்டி தான் வந்திருக்கிறோம். ஆனா எல்லாத்தையும் விட ரொம்ப ஜாஸ்தியான அந்த வலியும் அந்த காயமும் எனக்கு வந்து அந்த கரூர் சம்பவம் தான். அரியலூர்ல அந்த மீட்டிங் முடிச்சுட்டு பெரம்பலூர் போறதுக்கு முன்னாடி அந்த பெரம்பலூர் போலீஸ் வந்து எங்களை அலர்ட் பண்ணாங்க. எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் கூட்டம் அதிகமா இருக்கு, கண்ட்ரோல் பண்ண முடியல, வராதிங்க. என் போலீஸ் நினைச்சா அவங்க அந்த மீட்டிங்கே கேன்சல் பண்ணலாம். They have all the rights to cancel the meeting. எங்ககிட்ட கேட்கணும்லாம் ஒன்றும் அவசியமே கிடையாது. ஆனால் அதையெல்லாம் எதுவுமே செய்யாமல் அந்த ஹைவேலிருந்து அந்த ஸ்பாட்டுக்கு போலீஸே எங்களை உள்ளே கூட்டிகிட்டு வந்து விட்டு அந்த நாடகலாம் இருக்கு பாருங்க.
5: DMK's letter to CBI is part of a broader legal push to corner Tamil Nadu Chief Minister Vijay. The party earlier moved the Supreme Court seeking restrictions on Vijay's Karur visit, but the apex court had declined DMK's request. Meanwhile, in a striking political subplot, the Congress appears to be working to ease tensions between its old ally DMK and the ruling TVK. Tamil Nadu Congress Chief Manikam Tagore has backed VCK President's call for DMK and TVK to set aside state-level rivalry and unite against the BJP.
7: அண்ணன் திருமா அவருடைய பார்வை என்பது தொலைநோக்கு பார்வை. அவர் சொல்ற பார்சியல் என்பது புரிந்து கொள்ள வேணும். இது இன்னைக்கு நடக்கிற கண்டெம்பரரி பாலிடிக்ஸோட மட்டும் நம்ம கலெக்ட் பண்ணி பார்க்கக்கூடாது. சட்டமன்றத்தில் இருக்க எம்எல்ஏக்களுடைய விஷயத்தை மட்டும் கலெக்ட் பண்ணி பார்க்கக்கூடாது.
8: இந்தியா பிளாக் எப்படி வலுவா இருக்கும் இந்த கேள்வியை நாங்கள் எழுப்பினேன். ஏன்னா அந்த இடத்துல எனக்கு என்னுடைய பார்வை நேஷனல் பெர்ஸ்பெக்டிவ், ஒரு தேசிய அளவிலான பார்வையிலிருந்து நான் அந்த கருத்தை சொல்றேன். ஏன் தனிப்பட்ட முறையை நாங்கள் என்னுடைய பாதிப்பை நாங்கள் மனசில் வச்சுக்கல.
5: Tagore's comments signal Congress's bid to unite his former ally and its current partner in Chennai. But is that too much to ask for, given the animosity between DMK and TVK? With Pramod Madhav in Chennai, Bureau Report, India Today.
0: Tamil Nadu Chief Minister C. Joseph Vijay is making headlines, and this is for more than just a signature that he made. During the groundbreaking ceremony of a new 850 crore rupees footwear manufacturing plant in Karur, Vijay autographed the first sneaker that was produced at that facility, sparking a viral moment online. But beyond that very buzz, the project also signals a major industrial push for the state of Tamil Nadu. The factory will manufacture Adidas footwear, generate thousands of jobs, and reflect the Chief Minister's focus on bringing more investments and industries to Tamil Nadu's backward regions. We have breaking news coming in from the state of Tamil Nadu. Former Tamil Nadu BJP President K. Annamalai has outlined the roadmap for his newly launched movement, We the Leaders, asserting that religion is outside the scope of this organization and reiterating that it would eventually evolve into a political party. Speaking at the Drug-Free Pollachi Awareness Conference organized by the movement in Pollachi, Annamalai said the initiative would focus on governance and public responsibility rather than religion. Now listen in to what he has said before we get into the details and a discussion on the same.
9: இன்னைக்கு நான் அறுதியிட்டு தெளிவாக உங்களுக்கு நான் கோடிட்டு இந்த அமைப்பினுடைய ஒரு தன்னாளவராக நான் சொல்லுகின்றேன். மதம் என்பது இந்த அமைப்புக்கு வெளியே, சாதி என்பது இந்த அமைப்புக்கு வெளியே. ரைட் ஹேண்டு லெஃப்ட் ஹேண்டு இந்த சாதி மதத்தை வைத்து இத்தனை காலம் அரசியல் செய்து அரசியல் செய்து பட்டது போதும். உங்கள் மதம் உங்களுக்கு பெரிது, என் மதம் எனக்கு பெரிது. அதை வீட்டிலே பூட்டிவிட்டு வெளியே வரும் பொழுது அனைவருக்கும் பொதுவான சமமான ஒரு தமிழனாக, ஒரு இந்தியனாக, ஒரு மனிதனாக நம்முடைய வாழ்க்கை இருக்கட்டும் அருமை சொந்தங்கள். ஏன்னா இன்னைக்கு கோடிட்ட வேண்டும், நாம் இந்தியன் என்பதிலே பெருமிதம். அதில் எந்த மாற்று கருத்து வேண்டாம். அந்த அரசியலுக்குள்ள நம்ம போக வேண்டாம். அந்த அரசியல் நமக்கு வேண்டாங்க. அந்த சாக்கடை அரசியலுக்குள்ள நம்ம போக வேண்டாம். தமிழன் என்று சொன்னால் இந்தியனுக்கு எதிரியா, இந்தியன் என்று சொன்னால் தமிழுக்கு எதிரியா? நமக்கு அந்த அரசியல் வேண்டாம். நம்முடைய அரசியல் என்பது ஒருங்கிணைந்த இந்திய அற்புதமான இந்த நாட்டில், பாரத நாட்டில முதன்மையாக தமிழகத்தை மாற்றுவதற்காகத்தான் இந்த அமைப்பு, அதற்காகத்தான் நம்முடைய உழைப்பு, அதற்காகத்தான் உங்களுடைய உழைப்பு இந்த இயக்கம் அருமை சொந்தங்களே.
0: Now Pramod Madhav joins us on the broadcast with more details on this very development. Pramod, Very firstly, this is a movement that's been started by Annamalai, but a very clear message from him with regards to how their focus will purely be on governance and it will have nothing to do with religion, which probably also gives a hint about the separation from his erstwhile party BJP at this point.
10: Annamalai wants to completely break his ties with the BJP, claiming that, very certainly stating that when it comes to Tamil Nadu, the national land parties are not able to understand the language and the emotions of the state of Tamil Nadu. However, he says that he's still a nationalist and he does not want to come under any cover of religion or such, and that he wants to make it very clear. But the important aspect of this particular, the message he wanted to drive in his 45-minute speech is that now he has 19 lakh people that have added themselves to this.

0: It was supposed to be a joyful island tour. But the Vietnam holiday turned into a horror story. A tourist speedboat carrying 32 Indian tourists and 4 crew members suddenly capsized off Vietnam's southern island of Phu Quoc on Saturday. Local boats and rescue teams rushed to the scene. 21 people were pulled out alive. But at least 15 Indian tourists died in the tragic accident. 10 of the deceased Indians were from Tamil Nadu, 3 were tourists from Andhra Pradesh and 2 from Kerala. Strong winds and rough waves are believed to have caused the very accident. As news of the disaster reached home, grieving families have expressed shock and sorrow, with many still struggling to come to terms with the sudden loss.
1: முதங்கள் மணிக்கு அழைவிங்கிருந்து வியட்நாமுக்கு போறேன்ட்டு லாவா கம்பெனிலேருந்து அவர் 3 மாவட்டத்துக்கு திருச்சி பெரம்பலூர் புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு இன்சார்ஜினால டார்கெட் பிடிச்சதுனால கூட்டிகிட்டு போனாங்க. இன்னைக்கு காலையில் 7 முக்கால் கூட என் பொண்ணுக்கிட்ட பேசிட்டு தான் என் பொண்ணு வீட்டுக்கு போச்சு. 3:30 மணிக்கு தான் சார் எங்களுக்கு தெரியும். நாங்கள் படுற கஷ்டத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கல எங்களால் பேச முடியல சார்.
2: லாவாலேருந்து இது மாதிரி 3 மந்த் டார்கெட் கம்ப்ளீட் பண்ணதுனால 2 டிஸ்ட்ரிபியூட்டரு, திருச்சியிலேருந்து 2 டிஸ்ட்ரிபியூட்டரு, 1 ஏஎஸ்எம், அதில் செல்மோர் மார்க்கெட்டிங் ஏஎஸ்பி, இன்னும் ஏஎஸ்எம் பேர் வந்து அழகராஜ், 3 பேரும் மொத்தம் 150 பேர் பக்கம் போனாங்க டூரு. அதில் போட்டு கமுந்து திருச்சியிலேருந்து மட்டும் 3 பேர் இறந்துருக்காங்க. அதில் அழகராஜ் 1, 2 டிஸ்ட்ரிபியூட்டர்.
3: நீங்கள் எப்போ பேசுவீங்க அவர்கிட்ட? உங்களுக்கு கூட வேலை பார்க்குறாரா?
2: அவர் கீழே டிஎஸ்சியாக நான் வேலை பார்க்குவேன்.
0: The Indian Embassy in Vietnam is coordinating with authorities to bring the bodies back and provide support to the affected families.
4: Definitely all efforts would be made and our condolences are with the families of the with the bereaved families. I'll personally speak with the MEA and they will make all efforts on this.
0: The tragedy has left a trail of sorrow across India. But the tragic incident has raised serious questions about safety standards for tourist boats at popular tourist destinations worldwide. Bureau Report, India Today. From the state of Tamil Nadu, in the political arena, we see a turmoil, in fact, continuing. Now, in the latest flashpoint between the DMK versus TVK, DMK has written to the CBI seeking a probe into Chief Minister Vijay's Karur speech, alleging evidence tampering, witness influence. This follows Vijay's fiery attack on the DMK during his Karur visit. Meanwhile, Congress is pushing the DMK and the TVK to unite nationally against the BJP. How will this Tamil Nadu potboiler then pan out? Here's a special report on the same. Take a look.
5: The political battle over the Karur stampede tragedy has escalated, with the DMK writing to the CBI seeking a probe into Chief Minister Vijay's recent Karur speech. While asking CBI to take cognizance of Vijay's speech, DMK warned that Vijay is trying to tamper with evidence and influence witnesses. DMK's move comes days after Vijay's high-profile visit and speech in Karur on July 10th. In a blistering speech, Vijay had labelled DMK as the vending machine of corruption and blamed the then Stalin government and his police force for the killer stampede.
6: நிறைய வழிகள் காயங்கள் எல்லாத்தையும் தாண்டி தான் வந்திருக்கிறோம். ஆனா எல்லாத்தையும் விட ரொம்ப ஜாஸ்தியான அந்த வலியும் அந்த காயமும் எனக்கு வந்து அந்த கரூர் சம்பவம் தான். அரியலூர்ல அந்த மீட்டிங் முடிச்சுட்டு பெரம்பலூர் போறதுக்கு முன்னாடி அந்த பெரம்பலூர் போலீஸ் வந்து எங்களை அலர்ட் பண்ணாங்க. எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் கூட்டம் அதிகமா இருக்கு, கண்ட்ரோல் பண்ண முடியல, வராதிங்க. அண்ட் போலீஸ் நினைச்சா அவங்க அந்த மீட்டிங்கே கேன்சல் பண்ணலாம். They have all the rights to cancel the meeting. எங்ககிட்ட கேட்கணும்லாம் ஒன்றும் அவசியமே கிடையாது. ஆனால் அதையெல்லாம் எதுவுமே செய்யாமல் அந்த ஹைவேலிருந்து அந்த ஸ்பாட்டுக்கு போலீஸே எங்களை உள்ளே கூட்டிகிட்டு வந்து விட்டு அந்த நாடகம்லாம் இருக்கு பாருங்க.
5: DMK's letter to CBI is part of a broader legal push to corner Tamil Nadu Chief Minister Vijay. The party earlier moved the Supreme Court seeking restrictions on Vijay's Karur visit, but the apex court had declined DMK's request. Meanwhile, in a striking political subplot, the Congress appears to be working to ease tensions between its old ally DMK and the ruling TVK. Tamil Nadu Congress Chief Manikam Tagore has backed VCK President's call for DMK and TVK to set aside state-level rivalry and unite against the BJP.
7: அண்ணன் திருமா அவருடைய பார்வை என்பது தொலைநோக்கு பார்வை. அவர் சொல்ற அரசியல் என்பது புரிந்து கொள்ள வேணும். இது இன்னைக்கு நடக்கிற கண்டெம்பரரி பாலிடிக்ஸோட மட்டும் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கக்கூடாது. சட்டமன்றத்தில் இருக்க எம்எல்ஏக்களுடைய விஷயத்தை மட்டும் கனெக்ட் பண்ணி பார்க்கக்கூடாது.
8: அப்படிங்கும் போது இந்தியா பிளாக் எப்படி வலுவா இருக்கும், இந்த கேள்வியை நாங்கள் எழுப்பினோம். ஏன்னா அந்த இடத்துல எனக்கு என்னுடைய பார்வை நேஷனல் பெர்ஸ்பெக்டிவ், ஒரு தேசிய அளவிலான பார்வையிலிருந்து நான் அந்த கருத்தை சொல்றேன். ஏன் தனிப்பட்ட முறையை நாங்கள் என்னுடைய பாதிப்பை நாங்கள் மனசில் வச்சுக்கல.
5: Tagore's comments signal Congress's bid to unite his former ally and its current partner in Chennai. But is that too much to ask for, given the animosity between DMK and TVK? With Pramod Madhav in Chennai, Bureau Report, India Today.
0: Tamil Nadu Chief Minister C. Joseph Vijay is making headlines, and this is for more than just a signature that he made. During the groundbreaking ceremony of a new 850 crore rupees footwear manufacturing plant in Karur, Vijay autographed the first sneaker that was produced at that facility, sparking a viral moment online. But beyond that very buzz, the project also signals a major industrial push for the state of Tamil Nadu. The factory will manufacture Adidas footwear, generate thousands of jobs, and reflect the Chief Minister's focus on bringing more investments in industries to Tamil Nadu's backward regions. We have breaking news coming in from the state of Tamil Nadu. Former Tamil Nadu BJP President K. Annamalai has outlined the roadmap for his newly launched movement, We the Leaders, asserting that religion is outside the scope of this organization and reiterating that it would eventually evolve into a political party. Speaking at the Drug-Free Pollachi Awareness Conference organized by the movement in Pollachi, Annamalai said the initiative would focus on governance and public responsibility rather than religion. Now listen in to what he has said before we get into the details and a discussion on the same.
9: இன்னைக்கு நான் அறுதியிட்டு தெளிவாக உங்களுக்கு நான் கோடிட்டு இந்த அமைப்பினுடைய ஒரு தன்னாளவராக நான் சொல்லுகின்றேன். மதம் என்பது இந்த அமைப்புக்கு வெளியே, சாதி என்பது இந்த அமைப்புக்கு வெளியே. ரைட் ஹேண்டு லெஃப்ட் ஹேண்டு இந்த சாதி மதத்தை வைத்து இத்தனை காலம் அரசியல் செய்து அரசியல் செய்து பட்டது போதும். உங்கள் மதம் உங்களுக்கு பெரியது, என் மதம் எனக்கு பெரியது. அதை வீட்டிலே பூட்டிவிட்டு வெளியே வரும் பொழுது அனைவருக்கும் பொதுவான சமமான ஒரு தமிழனாக, ஒரு இந்தியனாக, ஒரு மனிதனாக நம்முடைய வாழ்க்கை இருக்கட்டும் அருமை சொந்தங்கள். ஏன்னா இன்னைக்கு கோடிட்ட வேண்டும், நாம் இந்தியன் என்பதிலே பெருமிதம். அதில் எந்த மாற்று கருத்து வேண்டாம். அந்த அரசியலுக்குள்ள நம்ம போக வேண்டாம், அந்த அரசியல் நமக்கு வேண்டாங்க, அந்த சாக்கடை அரசியலுக்குள்ள நம்ம போக வேண்டாம். தமிழன் என்று சொன்னால் இந்தியனுக்கு எதிரியா, இந்தியன் என்று சொன்னால் தமிழுக்கு எதிரியா? நமக்கு அந்த அரசியல் வேண்டாம். நம்முடைய அரசியல் என்பது ஒருங்கிணைந்த இந்திய அற்புதமான இந்த நாட்டில், பாரத நாட்டில முதன்மையாக தமிழகத்தை மாற்றுவதற்காகத்தான் இந்த அமைப்பு, அதற்காகத்தான் நம்முடைய உழைப்பு, அதற்காகத்தான் உங்களுடைய உழைப்பு இந்த இயக்கம் அருமை சொந்தங்களே.
0: Now Pramod Madhav joins us on the broadcast with more details on this very development. Pramod, Very firstly, this is a movement that's been started by Annamalai, but a very clear message from him with regards to how their focus will purely be on governance and it will have nothing to do with religion, which probably also gives a hint about the separation from his erstwhile party BJP at this point.
10: Annamalai wants to completely break his ties with the BJP, claiming that, very certainly stating that when it comes to Tamil Nadu, the national parties are not able to understand the language and the emotions of the state of Tamil Nadu. However, he says that he's still a nationalist and he does not want to come under any cover of a religion or such, and that he wants to make it very clear. But the important aspect of this particular, the message he wanted to drive in his 45-minute speech is that now he has 19 lakh people that have added themselves to this particular movement called as We the Leaders, and he has promised that once the number reaches 50 lakh people, 50 lakh as numbers, he will convert this into a political party. And he has also assured that a proper setup during APJ Abdul Kalam's birthday, the former president's birthday, a kind of a new place will be created where the beginning of teaching for the youth, especially politics and such, who would later become leaders or converted into leaders, that will also he will soon initiate, in a way, a kind of assuring that this is a continuing movement here, Ashriya.
0: Very true, Pramod. Thank you for putting that into context for our viewers. And this is where it all stands, the movement that started by Annamalai, how far it proceeds and the political party it takes shape into later. We will be tracking all of those developments right here.

0: was supposed to be a joyful island tour. But the Vietnam holiday turned into a horror story. A tourist speedboat carrying 32 Indian tourists and 4 crew members suddenly capsized off Vietnam's southern island of Phu Quoc on Saturday. Local boats and rescue teams rushed to the scene. 21 people were pulled out alive. But at least 15 Indian tourists died in the tragic accident. 10 of the deceased Indians were from Tamil Nadu, 3 were tourists from Andhra Pradesh, and 2 from Kerala. Strong winds and rough waves are believed to have caused the very accident. As news of the disaster reached home, grieving families have expressed shock and sorrow, with many still struggling to come to terms with the sudden loss.
1: பதினாலு மணிக்கு அளவிலிருந்து வியட்நாமுக்கு போறேன்ட்டு லாவா கம்பெனிலேருந்து அவர் 3 மாவட்டத்துக்கு திருச்சி, பெரம்பலூர், புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு இன்சார்ஜினால டார்கெட் பிடிச்சதுனால கூட்டிட்டு போனாங்க. இன்னைக்கு காலையில ஏழை மக்கள் கூட என் பொண்ணு கூட பேசிட்டு தான் என் பொண்ணு வீட்டுக்கு போச்சு. 3:30 மணிக்கு தான் சார் எங்களுக்கு தெரியும். நாங்கள் படுற கஷ்டத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கல, எங்களால பேச முடியல சார்.
2: அழகராஜ் 3 பேரும் மொத்தம் 150 பேர் பக்கம் போனாங்க டூரு. அதில் போட்டு கமுந்து திருச்சியிலேருந்து மட்டும் 3 பேர் இறந்துருக்காங்க. அதில் அழகராஜ் 1, 2 டிஸ்ட்ரிபியூட்டர்.
3: நீங்கள் எப்போ பேசுவீங்க அவர்கிட்ட? உங்களுக்கு கூட வேலை பார்க்குறாரா?
2: அவர் கீழே டிஎஸ்சியாக நான் வேலை பார்க்குறேன்.
0: The Indian Embassy in Vietnam is coordinating with authorities to bring the bodies back and provide support to the affected families.
4: Definitely all efforts would be made, and our condolences are with the families of the bereaved families. I'll personally speak with the MEA and they will make all efforts on this.
0: The tragedy has left a trail of sorrow across India. But the tragic incident has raised serious questions about safety standards for tourist boats at popular tourist destinations worldwide. Bureau Report, India Today. From the state of Tamil Nadu, in the political arena, we see a turmoil, in fact, continuing. Now, in the latest flashpoint between the DMK versus TVK, DMK has written to the CBI seeking a probe into Chief Minister Vijay's Karur speech, alleging evidence tampering, witness influence. This follows Vijay's fiery attack on the DMK during his Karur visit. Meanwhile, Congress is pushing the DMK and the TVK to unite nationally against the BJP. How will this Tamil Nadu potboiler then pan out? Here's a special report on the same. Take a look.
5: The political battle over the Karur stampede tragedy has escalated, with the DMK writing to the CBI seeking a probe into Chief Minister Vijay's recent Karur speech. While asking CBI to take cognizance of Vijay's speech, DMK warned that Vijay is trying to tamper with evidence and influence witnesses. DMK's move comes days after Vijay's high-profile visit and speech in Karur on July 10th. In a blistering speech, Vijay had labelled DMK as the vending machine of corruption and blamed the then Stalin government and his police force for the killer stampede.
6: நிறைய வழிகள் காயங்கள் எல்லாத்தையும் தாண்டி தான் வந்திருக்கிறோம். ஆனா எல்லாத்தையும் விட ரொம்ப ஜாஸ்தியான அந்த வலியும் அந்த காயமும் எனக்கு வந்து அந்த கரூர் சம்பவம் தான். அரியலூர்ல அந்த மீட்டிங் முடிச்சுட்டு பெரம்பலூர் போறதுக்கு முன்னாடி அந்த பெரம்பலூர் போலீஸ் வந்து எங்களை அலர்ட் பண்ணாங்க. எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் கூட்டம் அதிகமா இருக்கு, கண்ட்ரோல் பண்ண முடியல, வராதிங்க. அண்ட் போலீஸ் நினைச்சா அவங்க அந்த மீட்டிங்கே கேன்சல் பண்ணலாம். They have all the rights to cancel the meeting. எங்ககிட்ட கேட்கணும்லாம் ஒன்றும் அவசியமே கிடையாது. ஆனால் அதையெல்லாம் எதுவுமே செய்யாமல் அந்த ஹைவேலிருந்து அந்த ஸ்பாட்டுக்கு போலீஸே எங்களை உள்ளே கூட்டிகிட்டு வந்து விட்டு அந்த நாடகலாம் இருக்கு பாருங்க.
5: DMK's letter to CBI is part of a broader legal push to corner Tamil Nadu Chief Minister Vijay. The party earlier moved the Supreme Court seeking restrictions on Vijay's Karur visit, but the apex court had declined DMK's request. Meanwhile, in a striking political subplot, the Congress appears to be working to ease tensions between its old ally DMK and the ruling TVK. Tamil Nadu Congress Chief Manikam Tagore has backed VCK President's call for DMK and TVK to set aside state-level rivalry and unite against the BJP.
7: அண்ணன் திருமா அவருடைய பார்வை என்பது தொலைநோக்கு பார்வை. அவர் சொல்ற பாரசியல் என்பது புரிந்து கொள்ள வேணும். இது இன்னைக்கு நடக்கிற கண்டெம்பரரி பாலிடிக்ஸோட மட்டும் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கக்கூடாது. சட்டமன்றத்தில் இருக்க எம்எல்ஏக்களுடைய விஷயத்தை மட்டும் கனெக்ட் பண்ணி பார்க்கக்கூடாது.
8: இந்தியா பிளாக் எப்படி வலுவாயிருக்கும் இந்த கேள்வியை நாங்கள் எழுப்பினேன். ஏன்னா அந்த இடத்துல எனக்கு என்னுடைய பார்வை நேஷனல் பெர்ஸ்பெக்டிவ், ஒரு தேசிய அளவிலான பார்வையிலிருந்து நான் அந்த கருத்தை சொல்றேன். ஏன் தனிப்பட்ட முறையை நாங்கள் என்னுடைய பாதிப்பை நாங்கள் மனசில் வச்சுக்கல.
5: Tagore's comments signal Congress's bid to unite his former ally and its current partner in Chennai. But is that too much to ask for, given the animosity between DMK and TVK? With Pramod Madhav in Chennai, Bureau Report, India Today.
0: Tamil Nadu Chief Minister C. Joseph Vijay is making headlines, and this is for more than just a signature that he made. During the groundbreaking ceremony of a new 850 crore rupees footwear manufacturing plant in Karur, Vijay autographed the first sneaker that was produced at that facility, sparking a viral moment online. But beyond that very buzz, the project also signals a major industrial push for the state of Tamil Nadu. The factory will manufacture Adidas footwear, generate thousands of jobs, and reflect the Chief Minister's focus on bringing more investments in industries to Tamil Nadu's backward regions. We have breaking news coming in from the state of Tamil Nadu. Former Tamil Nadu BJP President K. Annamalai has outlined the roadmap for his newly launched movement, We the Leaders, asserting that religion is outside the scope of this organization and reiterating that it would eventually evolve into a political party. Speaking at the Drug-Free Pollachi Awareness Conference organized by the movement in Pollachi, Annamalai said the initiative would focus on governance and public responsibility rather than religion. Now listen in to what he said before we get into the details and a discussion on the same.
9: இன்னைக்கு நான் அறுதியிட்டு தெளிவாக உங்களுக்கு நான் கோடிட்டு இந்த அமைப்பினுடைய ஒரு தன்னாளவராக நான் சொல்லுகின்றேன். மதம் என்பது இந்த அமைப்புக்கு வெளியே, சாதி என்பது இந்த அமைப்புக்கு வெளியே. ரைட் ஹேண்டு லெஃப்ட் ஹேண்டு இந்த சாதி மதத்தை வைத்து இத்தனை காலம் அரசியல் செய்து அரசியல் செய்து பட்டது போதும். உங்கள் மதம் உங்களுக்கு பெரிது, என் மதம் எனக்கு பெரிது. அதை வீட்டிலே பூட்டிவிட்டு வெளியே வரும் பொழுது அனைவருக்கும் பொதுவான சமமான ஒரு தமிழனாக, ஒரு இந்தியனாக, ஒரு மனிதனாக நம்முடைய வாழ்க்கை இருக்கட்டும். அருமை சொந்தங்கள், ஏன்னா இன்னைக்கு கோடிட்டு வேண்டும். நாம் இந்தியன் என்பதிலே பெருமிதம், அதில் எந்த மாற்று கருத்து வேண்டாம். அந்த அரசியலுக்குள்ள நம்ம போக வேண்டாம், அந்த அரசியல் நமக்கு வேண்டாங்க, அந்த சாக்கடை அரசியலுக்குள்ள நம்ம போக வேண்டாம். தமிழன் என்று சொன்னால் இந்தியனுக்கு எதிரியா, இந்தியன் என்று சொன்னால் தமிழுக்கு எதிரியா? நமக்கு அந்த அரசியல் வேண்டாம். நம்முடைய அரசியல் என்பது ஒருங்கிணைந்த இந்திய அற்புதமான இந்த நாட்டில், பாரத நாட்டில முதன்மையாக தமிழகத்தை மாற்றுவதற்காகத்தான் இந்த அமைப்பு, அதற்காகத்தான் நம்முடைய உழைப்பு, அதற்காகத்தான் உங்களுடைய உழைப்பு இந்த இயக்கம். அருமை சொந்தங்களே,
0: நான் பிரமோத் மாதவ் ஜாயின்ஸ் ஆன் தி ப்ராட்காஸ்ட் வித் மோர் டீடைல்ஸ் ஆன் திஸ் வெரி டெவலப்மெண்ட். பிரமோத், Very firstly, this is a movement that's been started by Annamalai, but a very clear message from him with regards to how their focus will purely be on governance and it will have nothing to do with religion, which probably also gives a hint about the separation from his erstwhile party BJP at this point.
10: Annamalai wants to completely like break his ties with the BJP, claiming that, you know, very certainly stating that when it comes to Tamil Nadu, the national land parties are not able to understand the language and emotions of the state of Tamil Nadu. However, he says that he's still a nationalist and he does not want to come under any cover of religion or such, and that he wants to make it very clear. But the important aspect of this particular, you know, the message he wanted to drive in his 45-minute speech is that now he has 19 lakh people that have, you know, added themselves to this particular movement called as We the Leaders, and he has promised that once the number reaches 50 lakh people, 50 lakh as numbers, he will convert this into a political party. And he has also assured that a proper setup during APJ Abdul Kalam's birthday, the former president's birthday, a kind of a new place will be created where the beginning of teaching for the youth, especially politics and such, who would later become leaders or converted into leaders, that will also, he will soon initiate, in a way, a kind of assuring that this is a continuing movement here, Ashriya.
0: Very true, Pramod. Thank you for putting that into context for our viewers. And this is where it all stands, the movement that started by Annamalai, how far it proceeds and the political party it takes shape into later. We will be tracking all of those developments right here. Now, the Ram Mandir donation theft case has snowballed on two particular paths, and that's going on parallelly, let us tell you. Politically speaking and probe-wise. Politically speaking, the opposition and the BJP are consistently trading sharp accusations at each other, while on the other hand, as the probe widens, the Temple Trust has begun the search for a new CEO, Chief Executive Officer, and as well as rolled out sweeping administrative and security reforms, while the Congress has stepped up its attack. Congress leader Sachin Pilot alleged irregularities even in the Ram Mandir land purchase earlier, urged Prime Minister Narendra Modi to address the nation with regards to this particular matter, questioned the credibility of the SIT probe and demanded that the investigation that's being done, that be monitored by a Supreme Court judge instead. RSS, on the other hand,

0: It was supposed to be a joyful island tour. But the Vietnam holiday turned into a horror story. A tourist speedboat carrying 32 Indian tourists and 4 crew members suddenly capsized off Vietnam's southern island of Phu Quoc on Saturday. Local boats and rescue teams rushed to the scene. 21 people were pulled out alive. But at least 15 Indian tourists died in the tragic accident. 10 of the deceased Indians were from Tamil Nadu, 3 were tourists from Andhra Pradesh and 2 from Kerala. Strong winds and rough waves are believed to have caused the very accident. As news of the disaster reached home, grieving families have expressed shock and sorrow, with many still struggling to come to terms with the sudden loss.
1: முதங்கள் மணிக்கு காலையில் இங்கிருந்து வியட்நாமுக்கு போறேன்ட்டு லாவா கம்பெனிலேருந்து அவர் 3 மாவட்டத்துக்கு திருச்சி பெரம்பலூர் புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு இன்சார்ஜினால டார்கெட் பிடிச்சதுனால கூட்டிகிட்டு போனாங்க. இன்னைக்கு காலையில் 7 முக்கால் கூட என் பொண்ணுகிட்ட பேசிட்டு தான் என் பொண்ணு வீட்டுக்கு போச்சு. 3:30 மணிக்கு தான் சார் எங்களுக்கு தெரியும். நாங்கள் படுற கஷ்டத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கலே எங்களால் பேச முடியல சார்.
2: அழகராஜ் 3 பேரும் மொத்தம் 150 பேர் பக்கம் போனாங்க டூரு. அதில் போட்டு கமுந்து திருச்சியிலேருந்து மட்டும் 3 பேர் இறந்துருக்காங்க. அதில் அழகராஜ் 1, 2 டிஸ்ட்ரிபியூட்டர்.
3: நீங்கள் எப்போ பேசுவீங்க அவர்கிட்ட? உங்களுக்கு கூட வேலை பார்க்குறாரா?
2: அவர் கீழே டிஎஸ்சியாக நான் வேலை பார்க்குவேன்.
0: The Indian Embassy in Vietnam is coordinating with authorities to bring the bodies back and provide support to the affected families.
4: Definitely all efforts would be made and our condolences are with the families of the with the bereaved families. I'll personally speak with the MEA and they will make all efforts on this.
0: The tragedy has left a trail of sorrow across India. But the tragic incident has raised serious questions about safety standards for tourist boats at popular tourist destinations worldwide. Bureau Report, India Today. From the state of Tamil Nadu, in the political arena, we see a turmoil, in fact, continuing. Now, in the latest flashpoint between the DMK versus TVK, DMK has written to the CBI seeking a probe into Chief Minister Vijay's Karur speech, alleging evidence tampering, witness influence. This follows Vijay's fiery attack on the DMK during his Karur visit. Meanwhile, Congress is pushing the DMK and the TVK to unite nationally against the BJP. How will this Tamil Nadu potboiler then pan out? Here's a special report on the same. Take a look.
5: The political battle over the Karur stampede tragedy has escalated, with the DMK writing to the CBI seeking a probe into Chief Minister Vijay's recent Karur speech. While asking CBI to take cognizance of Vijay's speech, DMK warned that Vijay is trying to tamper with evidence and influence witnesses. DMK's move comes days after Vijay's high-profile visit and speech in Karur on July 10th. In a blistering speech, Vijay had labelled DMK as the vending machine of corruption and blamed the then Stalin government and his police force for the killer stampede.
6: நிறைய வழிகள் காயங்கள் எல்லாத்தையும் தாண்டி தான் வந்திருக்கிறோம். ஆனா எல்லாத்தையும் விட ரொம்ப ஜாஸ்தியான அந்த வலியும் அந்த காயமும் எனக்கு வந்து அந்த கரூர் சம்பவம் தான். அரியலூர்ல அந்த மீட்டிங் முடிச்சுட்டு பெரம்பலூர் போறதுக்கு முன்னாடி அந்த பெரம்பலூர் போலீஸ் வந்து எங்களை அலர்ட் பண்ணாங்க. எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் கூட்டம் அதிகமா இருக்கு, கண்ட்ரோல் பண்ண முடியல, வராதிங்க. என் போலீஸ் நினைச்சா அவங்க அந்த மீட்டிங்கே கேன்சல் பண்ணலாம். They have all the rights to cancel the meeting. எங்ககிட்ட கேட்கணும்லாம் ஒன்றும் அவசியமே கிடையாது. ஆனால் அதையெல்லாம் எதுவுமே செய்யாம அந்த ஹைவேலிருந்து அந்த ஸ்பாட்டுக்கு போலீஸே எங்களை உள்ள கூட்டிட்டு வந்து விட்ட அந்த நாடகம்லாம் இருக்கு பாருங்க.
5: DMK's letter to CBI is part of a broader legal push to corner Tamil Nadu Chief Minister Vijay. The party earlier moved the Supreme Court seeking restrictions on Vijay's Karur visit, but the apex court had declined DMK's request. Meanwhile, in a striking political subplot, the Congress appears to be working to ease tensions between its old ally DMK and the ruling TVK. Tamil Nadu Congress Chief Manikam Tagore has backed VCK President's call for DMK and TVK to set aside state-level rivalry and unite against the BJP.
7: அண்ணன் திருமா அவருடைய பார்வை என்பது தொலைநோக்கு பார்வை. அவர் சொல்ற அரசியல் என்பது புரிந்து கொள்ள வேணும். இது இன்னைக்கு நடக்கிற கண்டெம்பரரி பாலிடிக்ஸோட மட்டும் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கக்கூடாது. சட்டமன்றத்தில் இருக்க எம்எல்ஏக்களுடைய விஷயத்தை மட்டும் கனெக்ட் பண்ணி பார்க்கக்கூடாது.
8: அப்படிங்கும் போது இந்தியா பிளாக் எப்படி வலுவா இருக்கும், இந்த கேள்வியை நாங்கள் எழுப்பினோம். ஏன்னா அந்த இடத்துல எனக்கு என்னுடைய பார்வை நேஷனல் பர்ஸ்பெக்டிவ், ஒரு தேசிய அளவிலான பார்வையிலிருந்து நான் அந்த கருத்தை சொல்றேன். ஏன் தனிப்பட்ட முறையை நாங்கள் என்னுடைய பாதிப்பை நாங்கள் மனசில் வச்சுக்கல.
5: Tagore's comments signal Congress's bid to unite his former ally and its current partner in Chennai. But is that too much to ask for, given the animosity between DMK and TVK? With Pramod Madhav in Chennai, Bureau Report, India Today.
0: Tamil Nadu Chief Minister C. Joseph Vijay is making headlines, and this is for more than just a signature that he made. During the groundbreaking ceremony of a new 850 crore rupees footwear manufacturing plant in Karur, Vijay autographed the first sneaker that was produced at that facility, sparking a viral moment online. But beyond that very buzz, the project also signals a major industrial push for the state of Tamil Nadu. The factory will manufacture Adidas footwear, generate thousands of jobs, and reflect the Chief Minister's focus on bringing more investments in industries to Tamil Nadu's backward regions. We have breaking news coming in from the state of Tamil Nadu. Former Tamil Nadu BJP President K. Annamalai has outlined the roadmap for his newly launched movement, We the Leaders, asserting that religion is outside the scope of this organization and reiterating that it would eventually evolve into a political party. Speaking at the Drug-Free Pollachi Awareness Conference organized by the movement in Pollachi, Annamalai said the initiative would focus on governance and public responsibility rather than religion. Now listen in to what he has said before we get into the details and a discussion on the same.
9: இன்னைக்கு நான் அறுதியிட்டு தெளிவாக உங்களுக்கு நான் கோடிட்டு இந்த அமைப்பினுடைய ஒரு தன்னாளவராக நான் சொல்லுகின்றேன். மதம் என்பது இந்த அமைப்புக்கு வெளியே, சாதி என்பது இந்த அமைப்புக்கு வெளியே. ரைட் ஹேண்டு லெஃப்ட் ஹேண்டு இந்த சாதி மதத்தை வைத்து இத்தனை காலம் அரசியல் செய்து அரசியல் செய்து பட்டது போதும். உங்கள் மதம் உங்களுக்கு பெரிது, என் மதம் எனக்கு பெரிது. அதை வீட்டிலே பூட்டிவிட்டு வெளியே வரும் பொழுது அனைவருக்கும் பொதுவான சமமான ஒரு தமிழனாக, ஒரு இந்தியனாக, ஒரு மனிதனாக நம்முடைய வாழ்க்கை இருக்கட்டும் அருமை சொந்தங்கள். ஏன்னா இன்னைக்கு கோடிட்ட வேண்டும், நாம் இந்தியன் என்பதிலே பெருமிதம். அதில் எந்த மாற்று கருத்து வேண்டாங்க. அந்த அரசியலுக்குள்ள நம்ம போக வேண்டாம், அந்த அரசியல் நமக்கு வேண்டாங்க, அந்த சாக்கடை அரசியலுக்குள்ள நம்ம போக வேண்டாம். தமிழன் என்று சொன்னால் இந்தியனுக்கு எதிரியா, இந்தியன் என்று சொன்னால் தமிழுக்கு எதிரியா? நமக்கு அந்த அரசியல் வேண்டாம். நம்முடைய அரசியல் என்பது ஒருங்கிணைந்த இந்திய அற்புதமான இந்த நாட்டில், பாரத நாட்டில முதன்மையாக தமிழகத்தை மாற்றுவதற்காகத்தான் இந்த அமைப்பு, அதற்காகத்தான் நம்முடைய உழைப்பு, அதற்காகத்தான் உங்களுடைய உழைப்பு இந்த இயக்கம் அருமை சொந்தங்களே.
0: Now, Pramod Madhav joins us on the broadcast with more details on this very development. Pramod, Very firstly, this is a movement that's been started by Annamalai, but a very clear message from him with regards to how their focus will purely be on governance and it will have nothing to do with religion, which probably also gives a hint about the separation from his erstwhile party BJP at this point.
10: Annamalai wants to completely break his ties with the BJP, claiming that, you know, very certainly stating that when it comes to Tamil Nadu, the national parties are not able to understand the language and emotions of the state of Tamil Nadu. However, he says that he's still a nationalist and he does not want to come under any cover of religion or such, and that he wants to make it very clear. But the important aspect of this particular, you know, the message he wanted to drive in his 45-minute speech is that now he has 19 lakh people that have, you know, added themselves to this particular movement called as We the Leaders, and he has promised that once the number reaches 50 lakh people, 50 lakh as numbers, he will convert this into a political party. And he has also assured that a proper setup during APJ Abdul Kalam's birthday, the former president's birthday, a kind of a new place will be created where the beginning of teaching for the youth, especially politics and such, who would later become leaders or converted into leaders, that will also he will soon initiate, in a way, a kind of assuring that this is a continuing movement here, Ashriya.
0: Very true, Pramod. Thank you for putting that into context for our viewers. And this is where it all stands, the movement that started by Annamalai, how far it proceeds and the political party it takes shape into later. We will be tracking all of those developments right here.

0: It was supposed to be a joyful island tour. But the Vietnam holiday turned into a horror story. A tourist speedboat carrying 32 Indian tourists and 4 crew members suddenly capsized off Vietnam's southern island of Phu Quoc on Saturday. Local boats and rescue teams rushed to the scene. 21 people were pulled out alive. But at least 15 Indian tourists died in the tragic accident. 10 of the deceased Indians were from Tamil Nadu, 3 were tourists from Andhra Pradesh and 2 from Kerala. Strong winds and rough waves are believed to have caused the very accident. As news of the disaster reached home, grieving families have expressed shock and sorrow, with many still struggling to come to terms with the sudden loss.
1: பதினாலு மணிக்கு அழைவிங்கிருந்து வியட்நாமுக்கு போறேன்ட்டு லாவா கம்பெனிலேருந்து அவர் 3 மாவட்டத்துக்கு திருச்சி பெரம்பலூர் புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு இன்சார்ஜினால டார்கெட் பிடிச்சதுனால கூட்டிகிட்டு போனாங்க. இன்னைக்கு காலையில் 7 முக்கால் கூட என் பொண்ணு கூட பேசிட்டு தான் என் பொண்ணு வீட்டுக்கு போச்சு. 3:30 மணிக்கு தான் சார் எங்களுக்கு தெரியும். நாங்கள் படுற கஷ்டத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கலே எங்களால் பேச முடியல சார்.
2: அழகராஜ் 3 பேரும் மொத்தம் 150 பேர் பக்கம் போனாங்க டூரு. அதில் போட்டு கமுந்து திருச்சியிலேருந்து மட்டும் 3 பேர் இறந்துருக்காங்க. அதில் அழகராஜ் 1, 2 டிஸ்ட்ரிபியூட்டர்.
3: நீங்கள் எப்போ பேசுவீங்க அவர்கிட்ட? உங்களுக்கு கூட வேலை பார்க்குறாரா?
2: அவருக்கு கீழே டிஎஸ்சியாக நான் வேலை பார்க்குறேன்.
0: The Indian Embassy in Vietnam is coordinating with authorities to bring the bodies back and provide support to the affected families.
4: Definitely all efforts would be made, and our condolences are with the families of the bereaved families. I'll personally speak with the MEA and they will make all efforts on this.
0: The tragedy has left a trail of sorrow across India, but the tragic incident has raised serious questions about safety standards for tourist boats at popular tourist destinations worldwide. Bureau Report, India Today. From the state of Tamil Nadu, in the political arena, we see a turmoil, in fact, continuing. Now, in the latest flashpoint between the DMK versus TVK, DMK has written to the CBI seeking a probe into Chief Minister Vijay's Karur speech, alleging evidence tampering, witness influence. This follows Vijay's fiery attack on the DMK during his Karur visit. Meanwhile, Congress is pushing the DMK and the TVK to unite nationally against the BJP. How will this Tamil Nadu potboiler then pan out? Here's a special report on the same. Take a look.
5: The political battle over the Karur stampede tragedy has escalated, with the DMK writing to the CBI seeking a probe into Chief Minister Vijay's recent Karur speech. While asking CBI to take cognizance of Vijay's speech, DMK warned that Vijay is trying to tamper with evidence and influence witnesses. DMK's move comes days after Vijay's high-profile visit and speech in Karur on July 10th. In a blistering speech, Vijay had labelled DMK as the vending machine of corruption and blamed the then Stalin government and his police force for the killer stampede.
6: நிறைய வழிகள் காயங்கள் எல்லாத்தையும் தாண்டி தான் வந்திருக்கிறோம். ஆனா எல்லாத்தையும் விட ரொம்ப ஜாஸ்தியான அந்த வலியும் அந்த காயமும் எனக்கு வந்து அந்த கரூர் சம்பவம் தான். அரியலூர்ல அந்த மீட்டிங் முடிச்சுட்டு பெரம்பலூர் போறதுக்கு முன்னாடி அந்த பெரம்பலூர் போலீஸ் வந்து எங்களை அலர்ட் பண்ணாங்க. எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் கூட்டம் அதிகமா இருக்கு, கண்ட்ரோல் பண்ண முடியல, வராதிங்க. என் போலீஸ் நினைச்சா அவங்க அந்த மீட்டிங்கே கேன்சல் பண்ணலாம். They have all the rights to cancel the meeting. எங்ககிட்ட கேட்கணும்லாம் ஒன்றும் அவசியமே கிடையாது. ஆனால் அதையெல்லாம் எதுவுமே செய்யாமல் அந்த ஹைவேலிருந்து அந்த ஸ்பாட்டுக்கு போலீஸே எங்களை உள்ளே கூட்டிகிட்டு வந்து விட்டு அந்த நாடகலாம் இருக்கு பாருங்க.
5: DMK's letter to CBI is part of a broader legal push to corner Tamil Nadu Chief Minister Vijay. The party earlier moved the Supreme Court seeking restrictions on Vijay's Karur visit, but the apex court had declined DMK's request. Meanwhile, in a striking political subplot, the Congress appears to be working to ease tensions between its old ally DMK and the ruling TVK. Tamil Nadu Congress Chief Manikam Tagore has backed VCK President's call for DMK and TVK to set aside state-level rivalry and unite against the BJP.
7: அண்ணன் திருமா அவருடைய பார்வை என்பது தொலைநோக்கு பார்வை. அவர் சொல்ற பாரசியல் என்பது புரிந்து கொள்ள வேணும். இது இன்னைக்கு நடக்கிற கண்டெம்பரரி பாலிடிக்ஸோட மட்டும் நம்ம கலெக்ட் பண்ணி பார்க்கக்கூடாது. சட்டமன்றத்தில் இருக்க எம்எல்ஏக்களுடைய விஷயத்தை மட்டும் கலெக்ட் பண்ணி பார்க்கக்கூடாது.
8: இந்தியா பிளாக் எப்படி வலுவா இருக்கும் இந்த கேள்வியை நாங்கள் எழுப்பினேன். ஏன்னா அந்த இடத்துல எனக்கு என்னுடைய பார்வை நேஷனல் பெர்ஸ்பெக்டிவ், ஒரு தேசிய அளவிலான பார்வையிலிருந்து நான் அந்த கருத்தை சொல்றேன். ஏன் தனிப்பட்ட முறையை நாங்கள் என்னுடைய பாதிப்பை நாங்கள் மனசில் வச்சுக்கல.
5: Tagore's comments signal Congress's bid to unite his former ally and its current partner in Chennai. But is that too much to ask for, given the animosity between DMK and TVK? With Pramod Madhav in Chennai, Bureau Report, India Today.
0: Tamil Nadu Chief Minister C. Joseph Vijay is making headlines, and this is for more than just a signature that he made. During the groundbreaking ceremony of a new 850 crore rupees footwear manufacturing plant in Karur, Vijay autographed the first sneaker that was produced at that facility, sparking a viral moment online. But beyond that very buzz, the project also signals a major industrial push for the state of Tamil Nadu. The factory will manufacture Adidas footwear, generate thousands of jobs, and reflect the Chief Minister's focus on bringing more investments and industries to Tamil Nadu's backward regions. We have breaking news coming in from the state of Tamil Nadu. Former Tamil Nadu BJP President K. Annamalai has outlined the roadmap for his newly launched movement, We the Leaders, asserting that religion is outside the scope of this organization and reiterating that it would eventually evolve into a political party. Speaking at the Drug-Free Pollachi Awareness Conference organized by the movement in Pollachi, Annamalai said the initiative would focus on governance and public responsibility rather than religion. Now listen in to what he has said before we get into the details and a discussion on the same.
9: இன்னைக்கு நான் அறுதியிட்டு தெளிவாக உங்களுக்கு நான் கோடிட்டு இந்த அமைப்பினுடைய ஒரு தன்னாளவராக நான் சொல்லுகின்றேன். மதம் என்பது இந்த அமைப்புக்கு வெளியே, சாதி என்பது இந்த அமைப்புக்கு வெளியே. ரைட் ஹேண்டு லெஃப்ட் ஹேண்டு இந்த சாதி மதத்தை வைத்து இத்தனை காலம் அரசியல் செய்து அரசியல் செய்து பட்டது போதும். உங்கள் மதம் உங்களுக்கு பெரிது, என் மதம் எனக்கு பெரிது. அதை வீட்டிலே பூட்டிவிட்டு வெளியே வரும் பொழுது அனைவருக்கும் பொதுவான சமமான ஒரு தமிழனாக, ஒரு இந்தியனாக, ஒரு மனிதனாக நம்முடைய வாழ்க்கை இருக்கட்டும். அருமை சொந்தங்கள், இன்னைக்கு கோடிட்ட வேண்டும். நாம் இந்தியன் என்பதிலே பெருமிதம், அதில் எந்த மாற்று கருத்து வேண்டாம். அந்த அரசியலுக்குள்ள நம்ம போக வேண்டாம், அந்த அரசியல் நமக்கு வேண்டாங்க, அந்த சாக்கடை அரசியலுக்குள்ள நம்ம போக வேண்டாம். தமிழன் என்று சொன்னால் இந்தியனுக்கு எதிரியா, இந்தியன் என்று சொன்னால் தமிழுக்கு எதிரியா? நமக்கு அந்த அரசியல் வேண்டாம். நம்முடைய அரசியல் என்பது ஒருங்கிணைந்த இந்திய அற்புதமான இந்த நாட்டில், பாரத நாட்டில முதன்மையாக தமிழகத்தை மாற்றுவதற்காகத்தான் இந்த அமைப்பு, அதற்காகத்தான் நம்முடைய உழைப்பு, அதற்காகத்தான் உங்களுடைய உழைப்பு இந்த இயக்கம். அருமை சொந்தங்களே,
0: Now Pramod Madhav joins us on the broadcast with more details on this very development. Pramod, Very firstly, this is a movement that's been started by Annamalai, but a very clear message from him with regards to how their focus will purely be on governance and it will have nothing to do with religion, which probably also gives a hint about the separation from his erstwhile party BJP at this point.
10: Annamalai wants to completely like break his ties with the BJP, claiming that, you know, very certainly stating that when it comes to Tamil Nadu, the national land parties are not able to understand the language and the emotions of the state of Tamil Nadu. However, he says that he's still a nationalist and he does not want to come under any cover of religion or such, and that he wants to make it very clear. But the important aspect of this particular, you know, the message he wanted to drive in his 45-minute speech is that now he has 19 lakh people that have, added themselves to this particular movement called as We the Leaders, and he has promised that once the number reaches 50 lakh people, 50 lakh as numbers, he will convert this into a political party. And he has also assured that a proper setup during APJ Abdul Kalam's birthday, the former president's birthday, a kind of a new place will be created where the beginning of teaching for the youth, especially politics and such, who would later become leaders or converted into leaders, that will also, he will soon initiate, in a way, a kind of assuring that this is a continuing movement here, Ashriya.
0: Very true, Pramod. Thank you for putting that into context for our viewers. And this is where it all stands, the movement that's started by Annamalai, how far it proceeds and the political party it takes shape into later. We will be tracking all of those developments right here.

0: It was supposed to be a joyful island tour. But the Vietnam holiday turned into a horror story. A tourist speedboat carrying 32 Indian tourists and 4 crew members suddenly capsized off Vietnam's southern island of Phu Quoc on Saturday. Local boats and rescue teams rushed to the scene. 21 people were pulled out alive. But at least 15 Indian tourists died in the tragic accident. 10 of the deceased Indians were from Tamil Nadu, 3 were tourists from Andhra Pradesh, and 2 from Kerala. Strong winds and rough waves are believed to have caused the very accident. As news of the disaster reached home, grieving families have expressed shock and sorrow, with many still struggling to come to terms with the sudden loss.
1: லாவாலேருந்து இது மாதிரி 3 மந்த் டார்கெட் கம்ப்ளீட் பண்ணதுனால 2 டிஸ்ட்ரிபியூட்டரு திருச்சியிலேருந்து 2 டிஸ்ட்ரிபியூட்டரு 1 ASM அதில் செல்மோர் மார்க்கெட்டிங் ASP இன்னும் ASM பேர் வந்து அழகராஜ் 3 பேரும் மொத்தம் 150 பேர் பக்கம் போனாங்க டூரு. அதில் போட்டு கமுந்து திருச்சியிலேருந்து மட்டும் 3 பேர் இறந்துருக்காங்க. அதில் அழகராஜ் 1, 2 டிஸ்ட்ரிபியூட்டர்.
2: நீங்கள் எப்போ பேசுவீங்க அவர்கிட்ட? உங்களுக்கு கூட வேலை பார்க்குறாரா?
1: அவர் கீழே டிஎஸ்சியாக நான் வேலை பார்க்குவேன்.
0: The Indian Embassy in Vietnam is coordinating with authorities to bring the bodies back and provide support to the affected families.
3: Definitely all efforts would be made, and our condolences are with the families of the bereaved families. I'll personally speak with the MEA and they will make all efforts on this.
0: The tragedy has left a trail of sorrow across India. But the tragic incident has raised serious questions about safety standards for tourist boats at popular tourist destinations worldwide. Bureau Report, India Today. From the state of Tamil Nadu, in the political arena, we see a turmoil, in fact, continuing. Now, in the latest flashpoint between the DMK versus TVK, DMK has written to the CBI seeking a probe into Chief Minister Vijay's Karur speech, alleging evidence tampering, witness influence. This follows Vijay's fiery attack on the DMK during his Karur visit. Meanwhile, Congress is pushing the DMK and the TVK to unite nationally against the BJP. How will this Tamil Nadu potboiler then pan out? Here's a special report on the same. Take a look.
4: The political battle over the Karur stampede tragedy has escalated, with the DMK writing to the CBI seeking a probe into Chief Minister Vijay's recent Karur speech. While asking CBI to take cognizance of Vijay's speech, DMK warned that Vijay is trying to tamper with evidence and influence witnesses. DMK's move comes days after Vijay's high-profile visit and speech in Karur on July 10th. In a blistering speech, Vijay had labelled DMK as the vending machine of corruption and blamed the then Stalin government and his police force for the killer stampede.
5: நிறைய வழிகள் காயங்கள் எல்லாத்தையும் தாண்டி தான் வந்திருக்கிறோம். ஆனா எல்லாத்தையும் விட ரொம்ப ஜாஸ்தியான அந்த வலியும் அந்த காயமும் எனக்கு வந்து அந்த கரூர் சம்பவம் தான். அரியலூர்ல அந்த மீட்டிங் முடிச்சுட்டு பெரம்பலூர் போறதுக்கு முன்னாடி அந்த பெரம்பலூர் போலீஸ் வந்து எங்களை அலர்ட் பண்ணாங்க. எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் கூட்டம் அதிகமா இருக்கு, கண்ட்ரோல் பண்ண முடியல, வராதிங்க. அண்ட் போலீஸ் நினைச்சா அவங்க அந்த மீட்டிங்கே கேன்சல் பண்ணலாம். தே ஹாவ் ஆல் த ரைட்ஸ் டு கேன்சல் த மீட்டிங். எங்ககிட்ட கேட்கணும்லாம் ஒன்றும் அவசியமே கிடையாது. ஆனால் அதையெல்லாம் எதுவுமே செய்யாம அந்த ஹைவேலிருந்து அந்த ஸ்பாட்டுக்கு போலீஸே எங்களை உள்ள கூட்டிட்டு வந்து விட்டு அந்த நாடகலாம் இருக்கு பாருங்க.
4: DMK's letter to CBI is part of a broader legal push to corner Tamil Nadu Chief Minister Vijay. The party earlier moved the Supreme Court seeking restrictions on Vijay's Karur visit, but the apex court had declined DMK's request. Meanwhile, in a striking political subplot, the Congress appears to be working to ease tensions between its old ally DMK and the ruling TVK. Tamil Nadu Congress Chief Manikam Tagore has backed VCK President's call for DMK and TVK to set aside state-level rivalry and unite against the BJP.
6: அண்ணன் திருமா அவருடைய பார்வை என்பது தொலைநோக்கு பார்வை. அவர் சொல்ற அரசியல் என்பது புரிந்து கொள்ள வேணும். இது இன்னைக்கு நடக்கிற கண்டெம்பரரி பாலிடிக்ஸோட மட்டும் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கக்கூடாது. சட்டமன்றத்தில் இருக்க எம்எல்ஏக்களுடைய விஷயத்தை மட்டும் கனெக்ட் பண்ணி பார்க்கக்கூடாது.
7: இந்தியா பிளாக் எப்படி வலுவா இருக்கும் இந்த கேள்வியை நாங்கள் எழுப்பினேன். ஏன்னா அந்த இடத்துல எனக்கு என்னுடைய பார்வை நேஷனல் பர்ஸ்பெக்டிவ், ஒரு தேசிய அளவிலான பார்வையிலிருந்து நான் அந்த கருத்தை சொல்றேன். ஏன் தனிப்பட்ட முறையை நாங்கள் என்னுடைய பாதிப்பை நாங்கள் மனசில் வச்சுக்கல.
4: Tagore's comments signal Congress's bid to unite his former ally and its current partner in Chennai. But is that too much to ask for, given the animosity between DMK and TVK? With Pramod Madhav in Chennai, Bureau Report, India Today.
0: Tamil Nadu Chief Minister C. Joseph Vijay is making headlines, and this is for more than just a signature that he made. During the groundbreaking ceremony of a new 850 crore rupees footwear manufacturing plant in Karur, Vijay autographed the first sneaker that was produced at that facility, sparking a viral moment online. But beyond that very buzz, the project also signals a major industrial push for the state of Tamil Nadu. The factory will manufacture Adidas footwear, generate thousands of jobs, and reflect the Chief Minister's focus on bringing more investments in industries to Tamil Nadu's backward regions. We have breaking news coming in from the state of Tamil Nadu. Former Tamil Nadu BJP President K. Annamalai has outlined the roadmap for his newly launched movement, We the Leaders, asserting that religion is outside the scope of this organization and reiterating that it would eventually evolve into a political party. Speaking at the Drug-Free Pollachi Awareness Conference organized by the movement in Pollachi, Annamalai said the initiative would focus on governance and public responsibility rather than religion. Now listen in to what he said before we get into the details and a discussion on the same.
8: இன்னைக்கு நான் அறுதியிட்டு தெளிவாக உங்களுக்கு நான் கோடிட்டு இந்த அமைப்பினுடைய ஒரு தன்னாளவராக நான் சொல்லுகின்றேன். மதம் என்பது இந்த அமைப்புக்கு வெளியே, சாதி என்பது இந்த அமைப்புக்கு வெளியே. ரைட் ஹேண்டு லெஃப்ட் ஹேண்டு இந்த சாதி மதத்தை வைத்து இத்தனை காலம் அரசியல் செய்து அரசியல் செய்து பட்டது போதும். உங்கள் மதம் உங்களுக்கு பெரியது, என் மதம் எனக்கு பெரியது. அதை வீட்டிலே பூட்டிவிட்டு வெளியே வரும் பொழுது அனைவருக்கும் பொதுவான சமமான ஒரு தமிழனாக, ஒரு இந்தியனாக, ஒரு மனிதனாக நம்முடைய வாழ்க்கை இருக்கட்டும். அருமை சொந்தங்கள், ஏன்னா இன்னைக்கு கோடிட்ட வேண்டும். நாம் இந்தியன் என்பதிலே பெருமிதம், அதில் எந்த மாற்று கருத்து வேண்டாம். அந்த அரசியலுக்குள்ள நம்ம போக வேண்டாம், அந்த அரசியல் நமக்கு வேண்டாங்க, அந்த சாக்கடை அரசியலுக்குள்ள நம்ம போக வேண்டாம். தமிழன் என்று சொன்னால் இந்தியனுக்கு எதிரியா, இந்தியன் என்று சொன்னால் தமிழுக்கு எதிரியா? நமக்கு அந்த அரசியல் வேண்டாம். நம்முடைய அரசியல் என்பது ஒருங்கிணைந்த இந்திய அற்புதமான இந்த நாட்டில், பாரத நாட்டில முதன்மையாக தமிழகத்தை மாற்றுவதற்காகத்தான் இந்த அமைப்பு, அதற்காகத்தான் நம்முடைய உழைப்பு, அதற்காகத்தான் உங்களுடைய உழைப்பு இந்த இயக்கம். அருமை சொந்தங்களே,
0: நான் பிரமோத் மாதவ் ஜாயின்ஸ் அஸ் ஆன் தி ப்ராட்காஸ்ட் வித் மோர் டீடைல்ஸ் ஆன் திஸ் வெரி டெவலப்மெண்ட். பிரமோத், Very firstly, this is a movement that's been started by Annamalai, but a very clear message from him with regards to how their focus will purely be on governance and it will have nothing to do with religion, which probably also gives a hint about the separation from his erstwhile party BJP at this point.
9: Anamali wants to completely break his ties with the BJP, claiming that, very certainly stating that when it comes to Tamil Nadu, the national parties are not able to understand the language and the emotions of the state of Tamil Nadu. However, he says that he's still a nationalist and he does not want to come under any cover of a religion or such, and that he wants to make it very clear. But the important aspect of this particular, the message he wanted to drive in his 45-minute speech is that now he has 19 lakh people that have added themselves to this particular movement called as We the Leaders, and he has promised that once the number reaches 50 lakh people, 50 lakh as numbers, he will convert this into a political party. And he has also assured that a proper setup during APJ Abdul Kalam's birthday, the former president's birthday, a kind of a new place will be created where the beginning of teaching for the youth, especially politics and such, who would later become leaders or converted into leaders, that will also he will soon initiate, in a way, a kind of assuring that this is a continuing movement here, Ashriya.
0: Very true, Pramod. Thank you for putting that into context for our viewers. And this is where it all stands, the movement that started by Annamalai, how far it proceeds and the political party it takes shape into later. We will be tracking all of those developments right here.

0: It was supposed to be a joyful island tour. But the Vietnam holiday turned into a horror story. A tourist speedboat carrying 32 Indian tourists and 4 crew members suddenly capsized off Vietnam's southern island of Phu Quoc on Saturday. Local boats and rescue teams rushed to the scene. 21 people were pulled out alive. But at least 15 Indian tourists died in the tragic accident. 10 of the deceased Indians were from Tamil Nadu, 3 were tourists from Andhra Pradesh and 2 from Kerala. Strong winds and rough waves are believed to have caused the very accident. As news of the disaster reached home, grieving families have expressed shock and sorrow, with many still struggling to come to terms with the sudden loss.
1: பதினாலு மணிக்கு அலைவிஞ்சிருந்து வியட்நாமுக்கு போறேன்ட்டு லாவா கம்பெனிலேருந்து அவர் 3 மாவட்டத்துக்கு திருச்சி பெரம்பலூர் புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு இன்சார்ஜினால டார்கெட் பிடிச்சதுனால கூட்டிகிட்டு போனாங்க. இன்னைக்கு காலையில் 7 முக்கால் கூட என் பொண்ணு கூட பேசிட்டு தான் என் பொண்ணு வீட்டுக்கு போச்சு. 3:30 மணிக்கு தான் சார் எங்களுக்கு தெரியும். நாங்கள் படுற கஷ்டத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கலே, எங்களால் பேச முடியல சார்.
2: இந்திய தூதரகம் தெரிவிச்சாங்க, இந்திய தூதரகம் அனைத்து வேலைகளும் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு மாலைக்குள் பாடி நாளைக்கு எத்தனை மணிக்கு வரும், மாலைக்குள் 8 மணிக்கு தெரியப்படுத்துவாங்க.
3: லாவால இருந்து இது மாதிரி 3 டார்கெட் கம்ப்ளீட் பண்ணதுனால 2 டிஸ்ட்ரிபியூட்டரு, திருச்சியில இருந்து 2 டிஸ்ட்ரிபியூட்டரு, 1 ஏஎஸ்எம், அதுல செல்மோர் மார்க்கெட்டிங் ஏஎஸ்பி, இன்னும் ஏஎஸ்எம் பேர் வந்து அழகராஜ், 3 பேரும் மொத்தம் 150 பேர் பக்கம் போனாங்க டூரு. அதுல போட்டு கமுந்து திருச்சியில இருந்து மட்டும் 3 பேர் இறந்துருக்காங்க, அதுல அழகராஜ் 1, 2 டிஸ்ட்ரிபியூட்டர்.
4: நீங்க எப்ப பேசுவீங்க அவர்கிட்ட? உங்களுக்கு கூட வேலை பார்க்கறாரா?
3: அவரு கீழே டிஎஸ்சியா நான் வேலை பார்க்கறேன்.
0: The Indian Embassy in Vietnam is coordinating with authorities to bring the bodies back and provide support to the affected families.
5: Definitely all efforts would be made and our condolences are with the families of the bereaved families. I'll personally speak with the MEA and they will make all efforts on this.
0: The tragedy has left a trail of sorrow across India. But the tragic incident has raised serious questions about safety standards for tourist boats at popular tourist destinations worldwide. Bureau Report, India Today. From the state of Tamil Nadu, in the political arena, we see a turmoil, in fact, continuing. Now, in the latest flashpoint between the DMK versus TVK, DMK has written to the CBI seeking a probe into Chief Minister Vijay's Karur speech, alleging evidence tampering, witness influence. This follows Vijay's fiery attack on the DMK during his Karur visit. Meanwhile, Congress is pushing the DMK and the TVK to unite nationally against the BJP. How will this Tamil Nadu potboiler then pan out? Here's a special report on the same. Take a look.
6: The political battle over the Karur stampede tragedy has escalated, with the DMK writing to the CBI seeking a probe into Chief Minister Vijay's recent Karur speech. While asking CBI to take cognizance of Vijay's speech, DMK warned that Vijay is trying to tamper with evidence and influence witnesses. DMK's move comes days after Vijay's high-profile visit and speech in Karur on July 10th. In a blistering speech, Vijay had labelled DMK as the vending machine of corruption and blamed the then Stalin government and his police force for the killer stampede.
7: நிறைய வழிகள் காயங்கள் எல்லாத்தையும் தாண்டி தான் வந்திருக்கிறோம். ஆனா எல்லாத்தையும் விட ரொம்ப ஜாஸ்தியான அந்த வலியும் அந்த காயமும் எனக்கு வந்து அந்த கரூர் சம்பவம் தான். அரியலூர்ல அந்த மீட்டிங் முடிச்சுட்டு பெரம்பலூர் போறதுக்கு முன்னாடி அந்த பெரம்பலூர் போலீஸ் வந்து எங்களை அலர்ட் பண்ணாங்க. எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் கூட்டம் அதிகமா இருக்கு, கண்ட்ரோல் பண்ண முடியல, வராதிங்க. அண்ட் போலீஸ் நினைச்சா அவங்க அந்த மீட்டிங்கே கேன்சல் பண்ணலாம். They have all the rights to cancel the meeting. எங்ககிட்ட கேட்கணும்லாம் ஒன்றும் அவசியமே கிடையாது. ஆனால் அதையெல்லாம் எதுவுமே செய்யாமல் அந்த ஹைவேலிருந்து அந்த ஸ்பாட்டுக்கு போலீஸே எங்களை உள்ளே கூட்டிகிட்டு வந்து விட்டு அந்த நாடகம்லாம் இருக்கு பாருங்க.
6: DMK's letter to CBI is part of a broader legal push to corner Tamil Nadu Chief Minister Vijay. The party earlier moved the Supreme Court seeking restrictions on Vijay's Karur visit, but the apex court had declined DMK's request. Meanwhile, in a striking political subplot, the Congress appears to be working to ease tensions between its old ally DMK and the ruling TVK. Tamil Nadu Congress Chief Manikam Tagore has backed VCK President's call for DMK and TVK to set aside state-level rivalry and unite against the BJP.
8: அண்ணன் திருமா அவருடைய பார்வை என்பது தொலைநோக்கு பார்வை. அவர் சொல்ற பாரசியல் என்பது புரிந்து கொள்ள வேணும். இது இன்னைக்கு நடக்கிற கண்டெம்பரரி பாலிடிக்ஸோட மட்டும் நம்ம கலெக்ட் பண்ணி பார்க்கக்கூடாது. சட்டமன்றத்தில் இருக்க எம்எல்ஏக்களுடைய விஷயத்தை மட்டும் கலெக்ட் பண்ணி பார்க்கக்கூடாது.
9: இந்தியா பிளாக் எப்படி வலுவாயிருக்கும் இந்த கேள்வியை நாங்கள் எழுப்பினேன். ஏன்னா அந்த இடத்துல எனக்கு என்னுடைய பார்வை நேஷனல் பெர்ஸ்பெக்டிவ், ஒரு தேசிய அளவிலான பார்வையிலிருந்து நான் அந்த கருத்தை சொல்றேன். ஏன் தனிப்பட்ட முறையை நாங்கள் என்னுடைய பாதிப்பை நாங்கள் மனசில் வச்சுக்கல.
6: Tagore's comments signal Congress's bid to unite his former ally and its current partner in Chennai. But is that too much to ask for, given the animosity between DMK and TVK? With Pramod Madhav in Chennai, Bureau Report, India Today.
0: Tamil Nadu Chief Minister C. Joseph Vijay is making headlines, and this is for more than just a signature that he made. During the groundbreaking ceremony of a new 850 crore rupees footwear manufacturing plant in Karur, Vijay autographed the first sneaker that was produced at that facility, sparking a viral moment online. But beyond that very buzz, the project also signals a major industrial push for the state of Tamil Nadu. The factory will manufacture Adidas footwear, generate thousands of jobs, and reflect the Chief Minister's focus on bringing more investments and industries to Tamil Nadu's backward regions. We have breaking news coming in from the state of Tamil Nadu. Former Tamil Nadu BJP President K. Annamalai has outlined the roadmap for his newly launched movement, We the Leaders, asserting that religion is outside the scope of this organization and reiterating that it would eventually evolve into a political party. Speaking at the Drug-Free Pollachi Awareness Conference organized by the movement in Pollachi, Annamalai said the initiative would focus on governance and public responsibility rather than religion. Now listen in to what he has said before we get into the details and a discussion on the same.
10: இன்னைக்கு நான் அறுதியிட்டு தெளிவாக உங்களுக்கு நான் கோடிட்டு இந்த அமைப்பினுடைய ஒரு தன்னாளவராக நான் சொல்லுகின்றேன். மதம் என்பது இந்த அமைப்புக்கு வெளியே, சாதி என்பது இந்த அமைப்புக்கு வெளியே. ரைட் ஹேண்டு லெஃப்ட் ஹேண்டு இந்த சாதி மதத்தை வைத்து இத்தனை காலம் அரசியல் செய்து அரசியல் செய்து பட்டது போதும். உங்கள் மதம் உங்களுக்கு பெரிது, என் மதம் எனக்கு பெரிது. அதை வீட்டிலே பூட்டிவிட்டு வெளியே வரும் பொழுது அனைவருக்கும் பொதுவான சமமான ஒரு தமிழனாக, ஒரு இந்தியனாக, ஒரு மனிதனாக நம்முடைய வாழ்க்கை இருக்கட்டும். அருமை சொந்தங்கள், இன்னைக்கு கோடிட்ட வேண்டும், நாம் இந்தியன் என்பதிலே பெருமிதம். அதில் எந்த மாற்று கருத்து வேண்டாம். அந்த அரசியலுக்குள்ள நம்ம போ வேண்டாம். அந்த அரசியல் நமக்கு வேண்டாங்க. அந்த சாக்கடை அரசியலுக்குள்ள நம்ம போ வேண்டாம். தமிழன் என்று சொன்னால் இந்தியனுக்கு எதிரியா, இந்தியன் என்று சொன்னால் தமிழுக்கு எதிரியா? நமக்கு அந்த அரசியல் வேண்டாம். நம்முடைய அரசியல் என்பது ஒருங்கிணைந்த இந்திய அற்புதமான இந்த நாட்டில், பாரத நாட்டில முதன்மையாக தமிழகத்தை மாற்றுவதற்காகத்தான் இந்த அமைப்பு, அதற்காகத்தான் நம்முடைய உழைப்பு, அதற்காகத்தான் உங்களுடைய உழைப்பு இந்த இயக்கம். அருமை சொந்தங்களே,
0: Now Pramod Madhav joins us on the broadcast with more details on this very development. Pramod, Very firstly, this is a movement that's been started by Annamalai, but a very clear message from him with regards to how their focus will purely be on governance and it will have nothing to do with religion, which probably also gives a hint about the separation from his erstwhile party BJP at this point.
11: Annamalai wants to completely like break his ties with the BJP, claiming that, you know, very certainly stating that when it comes to Tamil Nadu, the national land parties are not able to understand the language and the emotions of the state of Tamil Nadu. However, he says that he's still a nationalist and he does not want to come under any cover of religion or such, and that he wants to make it very clear. But the important aspect of this particular, you know, the message he wanted to drive in his 45-minute speech is that now he has 19 lakh people that have, you know, added themselves to this particular movement called as We the Leaders, and he has promised that once the number reaches 50 lakh people, 50 lakh as numbers, he will convert this into a political party. And he has also assured that a proper setup during APJ Abdul Kalam's birthday, the former president's birthday, a kind of a new place will be created where the beginning of teaching for the youth, especially politics and such, who would later become leaders or converted into leaders, that will also, he will soon initiate, in a way, a kind of assuring that this is a continuing movement here, Ashriya.
0: Very true, Pramod. Thank you for putting that into context for our viewers. And this is where it all stands, the movement that's started by Annamalai, how far it proceeds and the political party it takes shape into later. We will be tracking all of those developments right here.

0: It was supposed to be a joyful island tour. But the Vietnam holiday turned into a horror story. A tourist speedboat carrying 32 Indian tourists and 4 crew members suddenly capsized off Vietnam's southern island of Phu Quoc on Saturday. Local boats and rescue teams rushed to the scene. 21 people were pulled out alive. But at least 15 Indian tourists died in the tragic accident. 10 of the deceased Indians were from Tamil Nadu, 3 were tourists from Andhra Pradesh and 2 from Kerala. Strong winds and rough waves are believed to have caused the very accident. As news of the disaster reached home, grieving families have expressed shock and sorrow, with many still struggling to come to terms with the sudden loss.
1: முதங்கள் மணிக்கு அளவு இங்கிருந்து வியட்நாமுக்கு போறேன்ட்டு லாவா கம்பெனிலேருந்து அவர் 3 மாவட்டத்துக்கு திருச்சி, பெரம்பலூர், புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு இன்சார்ஜினால டார்கெட் பிடிச்சதுனால கூட்டிகிட்டு போனாங்க. இன்னைக்கு காலையில 7 முக்கால் கூட என் பொண்ணுகிட்ட பேசிட்டு தான் என் பொண்ணு வீட்டுக்கு போச்சு. 3:30 மணிக்கு தான் சார் எங்களை தூக்கிட்டு இருந்தாங்க. படுற கஷ்டத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கலே, எங்களால பேச முடியல சார்,
2: அழகராஜ் 3 பேரும் மொத்தம் 150 பேர் பக்கம் போனாங்க டூரு. அதில் போட்டு கமுந்து திருச்சியிலேருந்து மட்டும் 3 பேர் இறந்துருக்காங்க. அதில் அழகராஜ் 1, 2 டிஸ்ட்ரிபியூட்டர்.
3: நீங்கள் எப்போ பேசுவீங்க அவர்கிட்ட? உங்களுக்கு கூட வேலை பார்க்குறாரா?
2: அவர் கீழே டிஎஸ்சியாக நான் வேலை பார்க்குவேன்.
0: The Indian Embassy in Vietnam is coordinating with authorities to bring the bodies back and provide support to the affected families.
4: Definitely all efforts would be made and our condolences are with the families of the with the bereaved families. I'll personally speak with the MEA and they will make all efforts on this.
0: The tragedy has left a trail of sorrow across India. But the tragic incident has raised serious questions about safety standards for tourist boats at popular tourist destinations worldwide. Bureau Report, India Today. From the state of Tamil Nadu, in the political arena,